கண்ணன் இசையுடன் பாடல் கேட்ட பின் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே.

நேரம் அதிகாலை 5:35. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் இசையமைப்பில். டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம். சரஸ்வதி சபதம் படத்திற்காக.

கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியில் சரஸ்வதி சபதம் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 5:39 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம்.

பானை போனில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும், இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் படித்த சிலையில் எல்லாம்

நேரம் 5:43. இசையமுதம் கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் அகத்தியர் படத்துக்காக.

இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் அதிகாலை 5:47. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் நல்லவன் வாழ்வான் படத்திற்காக.

டிஆர் பாப்பா இசையமைப்பில் டாக்டர் எஸ் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் பாடல் கேட்டோம். நல்லவன் வாழ்வான் படத்திற்காக. நேரம் அதிகாலை 5:51 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டு இருக்கோம். அடுத்த பாடல் மனிதனும் தெய்வமும் படத்திற்காக.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரீச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக செபக் தக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா நால்வர் அணி பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து 14 வெள்ளிக்கிழமை அன்று பெரிய தேரோட்டம் நடைபெறவுள்ளது.

விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் சமூக நீதி விடுதிகளில் தங்கு பயிலும் மாணவ மாணவியர்கள் விடுதிகளில் நடைபெறக்கூடிய தவறுகள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க 9445477016 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம், தொடர்ந்து கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை

0: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6 மணி 10 நிமிடம். இனி கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
2: சான்றோர் என்பது இன்றோர்க்கு அழகு. இந்த உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களும் தாய்மையடையும். ஆனால் மனித உயிர்களைத் தவிர மற்ற உயிர்கள் தான் பெற்ற பிள்ளைகளால் பெருமையடைவதில்லை. மனிதர்கள் மட்டுமே தன் பிள்ளைகளின் வளர்ச்சி, அவர்களது பண்பு, அறிவு, ஒழுக்கம் இவைகளையெல்லாம் கண்டு பெருமை கொள்கின்றனர். பிள்ளைகளின் செயல்கள் அனைத்தும் பெற்றோர்களை சார்ந்தது. அதிலும் அவர்களது செயல்கள் நற்செயல்களாக இருந்துவிட்டால் அப்பிள்ளைகளால் குடும்பம் பெருமை பெறும், பெற்றோர்களும் மேன்மை பெறுவர். இத்தகைய பிள்ளைகளை பெறுவதை விட வேறு செல்வம் பெற்றோர்களுக்கு தேவையில்லை. அதிலும் பழித்து கூறாத நல்ல பண்புகளை கொண்ட பிள்ளைகளை பெறுகின்றவர்களுக்கு 7 பிறவியிலும் துன்பங்கள் தொடராது. 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிபெறங்கா பண்புடைய மக்கள் பெறின். இன்று பிள்ளைகள் புற அழகிற்கே முக்கியத்துவம் கொடுத்து தம் நடத்தை முறைகளில் தவறிவிடுகின்றனர். இது பெற்றோர்களுக்கு பெரும் துன்பத்தினை தரும். புற அழகு அழகே அல்ல, ஒருவரின் பண்புகள் குணங்கள் மட்டுமே ஒருவரை சான்றோராக காட்டும். புறநலம் எவ்வகையிலும் சிறப்பானது ஆகாது. நல்ல பண்புகளே சான்றோர்களுக்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இதனை குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்து உள்ளதும் அன்று என்கிறது வள்ளுவம். ஈன்று புறந்தருதல் எண்தலை கடன், சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் என்று புறம் குறிப்பிட்ட போதிலும் பெற்றோர்களையும் கடந்து பிள்ளைகளின் பழக்க வழக்கங்கள் புறச் சூழல்களால் மாறிப்போகின்றது. கோப்பெருஞ்சோழன் பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்து வளர்த்தும் அவனது பிள்ளைகள் அவனோடு அரசுரிமைக்காக போரிடத் துணிந்தனர். அப்போது சோழன் பெற்ற மனவேதனையை ஒருவராலும் அளந்தறிய முடியாது. புல்லாற்று ஏற்றியனார் போன்ற சான்றோர்கள் தந்தையும் மகனும் போரிடுவது அறமன்று என்று அறிவுறுத்துகின்றனர். அறமற்ற பிள்ளைகளை பெற்றமைக்காக வடக்கிருந்து உயிர் தரந்தான் கோப்பெருஞ்சோழன். தந்தையினுடைய கடமையாக வற்புறுத்தப்படுவது தன் பிள்ளைகளை சான்றோர் நிறைந்த அவையில் முதன்மையான இடத்தை பெறும் கல்வியை வழங்குவதாகும். அத்தகு கல்வியை வழங்கிய தந்தைக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டியது இப்படி ஒரு நல்ல இயல்புடைய பண்பு நலனை கொண்ட பிள்ளையை பெறுவதற்கு என்னதவம் செய்தாரோ என்று உலகம் வியக்கும் வகையில் புகழுடன் வாழ்வதாகும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். இருப்பினும் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்வதும் தீயவர்களாக மாறுவதும் அன்னையின் வளர்ப்பினிலே உள்ளது என்கிறார் புலமை பித்தன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இத்தகு சூழலை உணர்ந்தமையினாலேதான் வள்ளுவ பெருந்தகை தன் மகனை மற்றவர்கள் சான்றோன் என கூற கேட்ட தாய் அவனை ஈன்ற பொழுதை விட பெருமகிழ்வு அடைகிறாள் என்கிறார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். புறநானூற்று தாயோ தன் பிள்ளை சான்றோனாகவும் வீரம் நிறைந்தவனாகவும் தன் நாட்டிற்காகவும் தன் குடும்ப பெருமையினை காப்பதற்காகவும் உயிரை விடுகின்ற மகனை பெற்றமையால் பெருமை கொள்கிறாள். தன் மகன் புறமுதுகிட்டு மாண்டான் என்ற செய்தியை பிறர் கூற கேட்ட தாயோ அவன் படை கண்டு அஞ்சி புறமுதுகிட்டு மாண்டிருந்தால் அவன் பாலுண்டை என் மார்பை அறுத்தெறிவேன் என்று போர்க்களம் புகுகிறாள். ஆனால் அங்கு அவள் புரட்டி பார்த்து கொண்டிருந்த பிணங்களுக்கு நடுவில் மார்பில் புண்பட்டு தன் மகன் இறந்து கிடப்பதனை கண்ட தாய் அவனை ஈன்ற பொழுதை விட மகிழ்ச்சி கொள்கிறாள். இதனை காக்கை பாடினியார் நச்சலையார் நரம்பு எழுந்து உளறிய நிரம்பாம் என்தோள் முளறி மருங்கின் முதியோள் சிறுவன் படையளித்து மாறினேன் என்று பலர் கூற மண் அமர்க்கு உடைந்தனாயின் உண்டை என் முளை அறுத்திடுவேன் யான் என சினை கொண்ட வாளோடு படுபிணம் பெயரா செங்களம் துளவுவோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணு ஈன்ற ஞாஞ்சினும் பெரிது உவந்தனலே என்ற பாடலின் வழி வெளிப்படுத்துகிறார். தன் மகன் வீரனாக நல்ல சான்றோனாக வளர்ந்திருப்பதனை கண்டு பெருமிதம் கொண்ட மற்றொரு தாயோ அவனை தேடி வந்து வினவியவரிடம் என் மகன் எங்கு எந்த இடத்தில் இருக்கிறான் என்பதனை நான் அறியேன். ஆனால் புலி தங்கிச் சென்ற குகையைப் போல அவனை பெற்ற வயிறு இதுவே, அவன் போர்க்களத்தில் தோன்றுவான், அங்கு போய்ப்பார் என்று பெருமிதத்தோடு கூறுவதனை காவற்பெண்டு சிற்றில் நற்றூன் பற்றி நீ மகன் யாண்டு உளன் என வினவுதி. என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்பதன் வழி வெளிப்படுத்துகிறார். ஒரு மகனை ஈன்றவனுக்கு இதனை விட பெருமை தருகின்ற செய்தி வேறில்லை. தன்னை விட தான் பெற்ற பிள்ளைகள் அறிவுடையவர்களாகவும் சாதுரியம் மிக்கவர்களாகவும் இருப்பதே பெற்றோர்களுக்கு அழகு. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற பேதமற்ற நல்ல பண்புடைய சான்றோர் என்று போற்றுவது

0: அழகு, அதனாலே அவை சான்றோர் என்பது இன்றோர்க்கு அழகு என்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டு இருக்கோம். நேரம் 6:15. முடியாது என்று எண்ணுவதை விட எப்படி முடிப்பது என்று சிந்திப்பதே வெற்றியின் ரகசியம். அற்புதமான தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை நிகழ்ச்சியில் உழைப்பாளி திரைப்பட பாடல் மனோ குரலில்.

0: ஆகஸ்ட் 6 இந்நாளின் சிறப்பு.
1: அட்லாண்டிக் பெருங்கடலில் பெரிய பிரிட்டானிய தீவையும் வடக்கு பிரான்சையும் பிரிக்கும் ஆங்கில கால்வாயை 1926 ஆகஸ்ட் 6 நீந்தி கிடந்த முதல் பெண் என்ற சாதனையை கெட்ரூட் எடல் என்ற நீச்சல் வீராங்கனை ஏற்படுத்தினார்.
0: பஸ்டோக் 2 என்ற விண்கலம் மூலமாக முதன் முதலாக 1961 ஆகஸ்ட் 6 தேதி ஒரு முழு நாள் மனிதன் விண்வெளியில் இருந்த பெருமையை சோவியத் விண்வெளி வீரர் கார்மன் டீட்டோ பெற்றார்.
1: 1991 ஆகஸ்ட் 6 உலகளாவிய வலை தொடர்பான தனது ஆவணங்களை சர் திமோதி பெர்னஸ்லி வெளியிட்டார்.
0: 1996 ஆகஸ்ட் 6 தேதி செவ்வாயிலிருந்து தோன்றியதாக கருதப்படும் ALH 84001 என்ற விண்கல் ஆரம்பகால உயிரினங்களை பற்றிய தகவலை கொண்டிருப்பதாக நாசா அறிவித்தது.
1: இந்திய சீன மொழியியல் அறிஞர் ஜி சியான்லின் அவர்களின் பிறந்த தினம் 1911 ஆகஸ்ட் 6.
0: சென்னை மாகாண முதல் பெண் அமைச்சர் ருக்மணி லட்சுமிபதி அவர்களின் நினைவு தினம் 1951 ஆகஸ்ட் 6.
1: இந்திய சூழலியலாளர் ராஜேந்திர சிங் அவர்களின் பிறந்த தினம் 1959 ஆகஸ்ட் 6.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:22. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குபவர் MK மணிமேகலை அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி, அதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் திண்டுக்கல் மாவட்ட விதை பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண் அலுவலர் ஜமுனாராணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:45 திரை இசை, 6:55 பூந்தொழில். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். தில்லைஸ்தானம் என்ற திரு நெய்தானம் ஸ்ரீ கிருதபுரீஸ்வரர் திருக்கோவில் சிறப்புகள். வழங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள். 7:45 இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள். காலை 8 செய்தி சுருக்கம் சென்னையில். 8:02 விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை. 9 செய்தி சுருக்கம் சென்னையில். 9:02 ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. காலை 10 செய்தி சுருக்கம் சென்னையில். 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம். 10:30 ஒருபட பாடல்கள். முற்பொழுதும் உன் கற்பனைகள் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். காலை 11 செய்தி சுருக்கம் சென்னையில்.

அதைத் தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகை உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக தன்னிகரற்ற தாய் அமுதம் சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் எம்ஜி மணிவண்ணன் அவர்கள். அதைத் தொடர்ந்து மூத்த குழந்தை மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே அவந்திகாபாய் அவர்கள். அதைத் தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பேராசிரியர் குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்காயாளினி ஆகியோர் பங்கேற்கும் சிறப்பு நேரலை கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02. 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 12:02 ஸ்நேகிதியே. மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். மதியம் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 5:02 மாலை தின்றல். மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இதுகிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை ஏஞ்சல். 8:30 உழவர் உலகம். மிளகு சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். 9:00 சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கக்கூடிய விளம்பரதார நிகழ்ச்சியின் 5வது பகுதி கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடிதவுணர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 தேனும் பாலும். அதைத் தொடர்ந்து 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை FM விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசைகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை இன்று இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்டோம். FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம்.

அட புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.

0: பொலியா போச்சு அம்மம்மா.
1: புதியது பிறந்தது பழையது பொருந்தது அழகா சிவ சிவ பழைய பரமசிவமே. வைத்தியம் வலிச்சது அழகா சிவ சிவ பழைய பரம.

தோளில் வெற்றி உள்ள துணிவு உள்ளவர் ஊருக்கு உதவும் நம்மவர் வாத்தியத்தார் சொட்டுத்தான் ஓசையெல்லாம் எட்டு அடியம்மாடி எல்லோரும் ஆட்டம் ஓடும் நாள் தானோ புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே பொன்னாச்சி பாரு இது வர வேண்டான ஊரு அண்ணா.

0: பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா.
1: பழைய பாரம சிவசிவ பழைய பாரம.

காத்திடனும் அண்ணன் மொழியை கேட்டிடனும் ஓர் இனத்து மக்கள் தான், ஓர் வயத்து பிள்ளைதான். அம்மாடி தெம்மாங்கு பாட்டு பாடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அர அர சிவசிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரஹர சிவசிவ பழைய பரமசிவமே.

0: அப்பும் பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: நேரம் 6:31. FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். இனி கேட்கலாம்.
6: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள்.
7: நம் நாடு பல்வேறு துறைகளில் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நேரத்தில் சாலைகளை விரிவுபடுத்துதல், கட்டுமான பணியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வளர்ச்சி போன்ற செயல்பாடுகளுக்கு தேவையான மூலப்பொருள்களை வழங்குறதுல கல்குவாரிகள் முக்கியமான பங்களிப்பை தருது. கல்குவாரி என்பது சுண்ணாம்புக்கல் மற்றும் பிற பாறைகளை வெட்டி எடுக்கும் இடமாகும். கட்டுமானம், சிமெண்ட் உற்பத்தி மற்றும் பல தொழில்களுக்கு இது அவசியமானதாக இருந்தாலும், சரியான சுற்றுச்சூழல் மேலாண்மை இல்லைன்னா பல பாதிப்புகளை இது ஏற்படுத்தும். அப்படி என்னங்க பாதிப்பை ஏற்படுத்தும்? முக்கியமாக நிலவளத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மேல்மண் அகற்றப்படுறதால நிலத்தின் வளம் குறையுது. இயற்கையாக இருந்த நிலப்பரப்பு மாறுது. பள்ளங்கள் உருவாகி நிலம் பயன்பாடற்றதாக மாறுது. மிக முக்கியமான பாதிப்பு மண் அரிப்பு அதிகமாகிறது தான். காற்று மாசுபாடு, பாறைகளை வெட்டுறது, துளையிடுறது, அப்புறமா வெடி வைத்து தகர்க்கும்போது நிறைய தூசி துகள்கள் காற்றில் பரவுது. அதன் அருகில் வசிக்கும் மக்களுக்கு சுவாச கோளாறுகள், இருமல், ஆஸ்துமா போன்ற பல பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும். இந்த தூசி தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற தாவர இலைகள் மீது படுகிறதால ஒளிச்சேர்க்கையும் பாதிப்படையுது. இங்கே இருக்கிற நீர்வளம் எப்படி பாதிப்படையுது? நிலத்தடி நீர்மட்டம் குறையலாம், மழைநீர் சேமிப்பு பாதிக்கப்படும். குவாரிகளில் இருந்து வெளியேறும் மண் மற்றும் கழிவுகள் குளங்கள், ஏரிகள் மற்றும் ஆறுகளை மாசுபடுத்தலாம். ஒளி அதிர்வு மாசுபாடும் கூட இங்கே ஏற்படுது. வெடி வைத்தல் மற்றும் கனரக இயந்திரங்களின் செயல்பாட்டால் அதிக ஒளி சத்தம் ஏற்படுது. அந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகள் மற்றும் கட்டடங்களில் இந்த அதிர்வுகள் காணப்படுது. மனிதர்களுக்கு

0: மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மன அழுத்தம் போன்ற தொந்தரவுகளையும் இவை ஏற்படுத்தும். கல்குவாரிகளால் மனித உடல்நலம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். சுவாச நோய்கள், கண் மற்றும் தோல் எரிச்சல், அதிகமான ஒலியால் கேட்கும் திறன் பாதிக்கப்படலாம். சுற்றுச்சூழலை பெரிதும் பாதிக்கும் கல்குவாரிகளின் பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இயற்கை நமக்கு காட்டிய சிறந்த வழி அந்த பகுதியை சுற்றிலும் நிறைய மரக்கன்றுகளை நடுறது தான். தூசியை கட்டுப்படுத்த அந்த பகுதிகளில் பயன்பாட்டில் இருக்கும்போது தண்ணீர் தெளிக்கலாம். கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மட்டுமே வெடி வைக்கணும். குவாரி வேலைகள் முடிந்த பிறகு அந்த நிலத்தை சீரமைத்து மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றணும். அப்பகுதியில் காற்று, நீர் மற்றும் ஒலி மாசுபாட்டை தொடர்ந்து கண்காணிக்கணும். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் கல்குவாரிகள் முக்கியமானது தான். இருந்தாலும் கல்குவாரிகளை சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுடன் நிர்வகிக்கணும். இல்லைன்னா அந்த பகுதி முழுவதும் நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு போன்ற பல மாசுபாடுகளை சந்திக்கிறதோடு அப்பகுதி மக்களின் ஆரோக்கியமும் பெருமளவில் பாதிக்கப்படும். பிற உயிரினங்களுக்கும் பாதிப்பை அது ஏற்படுத்தும். அதனால் நிலையான குவாரி மேலாண்மையை பின்பற்றணும். மக்களுக்கும் அங்கு பணி செய்கிறவங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

நேரம் 6:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டிட்டு இருக்கோம்.

0: இன்று பராபவரிடம் ஆடி மாதம் 21 நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பருத்தியை தாக்கும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளும் பற்றி அறிந்து கொள்ளலாம். நாற்றழுகல் நோய். இந்நோய் ஒரு பூஞ்சான நோயாகும். இளம் செடிகளின் தண்டு பகுதி அழுகி காணப்படும். இந்நோயின் தாக்குதலால் செடிகள் தலைகளாக கவிழ்ந்து காணப்படும். சில சமயங்களில் இந்த பூஞ்சான நோய் விதை முளைக்கும் பருவத்திலேயே தாக்குதலை ஏற்படுத்தி செடிகளை அழுகச் செய்துவிடும். இதற்கான நோய் மேலாண்மைகள். இந்நோய் விதை மற்றும் மண் மூலம் பரவுவதால் விதை நேர்த்தி செய்வது அவசியமாகிறது. ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் என்ற பூஞ்சான உயிரியல் நோய் கட்டுப்பாட்டு காரணியை கொண்டு 4 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நிறுத்தி செய்வது அவசியம். அல்லது கார்பன் டாக்ஸிம் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் பூஞ்சான கொல்லியை கொண்டு விதை நிறுத்தி செய்யலாம். வயல்களில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் தாக்கப்பட்ட செடிகளை சுற்றி காப்பராக்சி குளோரைடு மருந்தை 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் தூர்பாகம் நன்கு நடைபடி செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து நோயின் தீவிரம் அதிகரித்தால் கார்பன் டாக்ஸிம் என்ற பூஞ்சான கொல்லியை 1 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் தூர்பாகம் நனையும்படி தெளிப்பதன் மூலம் நோயின் தீவிரத்தை வெகுவாக குறைக்கலாம். பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மற்றும் காயழுகள் நோய். இந்நோய் சாந்தோமோனாஸ் என்ற பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. பொதுவாக இந்நோயின் தாக்கம் பூக்கும் பருவத்தில்தான் தென்படுகிறது. முக்கோண வடிவத்தில் பழுப்பு நிற இலைப்புள்ளிகள் இலையின் நரம்புகளுக்கிடையில் அதிக எண்ணிக்கையில் தோன்றுகிறது. இது முக்கோண இலைப்புள்ளியாகும். இந்நோய் தீவிரம் அடையும் போது நரம்பு பகுதிகள் அனைத்தும் கரும் பழுப்பு நிறத்தில் மாறி நரம்பு கருத்தல் அல்லது நரம்பு இரத்தல் என்ற அறிகுறியை ஏற்படுத்துகிறது. காயழுகள் நோய். இந்த பாக்டீரியா பூவானது பூ மொட்டுக்கள், இளைநிலை காய்கள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த காய்களை தாக்கி அதில் பழுப்பு நிறத்தில் புள்ளிகளை தோற்றுவிக்கும். இந்நோயின் தாக்கம் காய்களுக்கு உள்ளே ஊடுருவி சென்று அழுகலை ஏற்படுத்துகிறது. அதனால் பருத்தி இலைகள் வெண்மை நிறத்திலிருந்து மஞ்சள் மற்றும் கரும்பழுப்பு நிறத்திற்கு மாறிவிடும். காப்பராக்சி குளோரைடு என்ற மருந்தினை நோய் தென்படும் தொடக்க நிலையிலேயே 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் ஒட்டும் திரவத்தோடு கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். வேரழுகல் நோய். பருத்தியில் தண்டு கூன் வண்டு தாக்கம் தென்பட்டவுடன் அதன் தண்டு

0: இதில் ஒரு வகையான வெண்மை நிற பூஞ்சான வளர்ச்சி காணப்பட்டு வேரழுகல் நோய் தாக்கம் தென்பட வாய்ப்புள்ளது. இந்த வேரழுகல் நோயானது சில சமயங்களில் கூன் வண்டு தாக்குதல் இல்லாமல் தானாகவே தோன்றும். வறண்ட வானிலை மற்றும் திடீர் மழை போன்ற சூழ்நிலைகள் வேரழுகல் நோய் தோன்றுவதற்கு ஏதுவான காரணிகளாக உள்ளன. இந்நோய் பொதுவாக விதை மற்றும் மண் மூலம் பரவுவதால் விதை நேர்த்தி செய்து விதைப்பது அவசியம் ஆகும். கடைசி உழவுக்கு முன்பு வயல்களில் ஆங்காங்கே ட்ரைகோடெர்மா விரிடி என்ற பூஞ்சான உயிரியல் நோய் கட்டுப்பாட்டு காரணியை 2.5 கிலோ மற்றும் 50 கிலோ தொழு உரத்துடன் சேர்த்து இடுவதன் மூலமும் இந்நோயின் தாக்கத்தை வெகுவாக குறைக்க முடியும். இவ்வாறு விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. வெள்ளாடு வளர்ப்போர் கவனத்திற்கு. வெள்ளாடு வளர்ப்பில் முதலீடு மிகவும் குறைவு. இவை அளவில் சிறியதாக உள்ளதால் கொட்டகை பராமரிப்பு செலவு குறைவு. ஆடு மிக குறைந்த காலத்தில், அதாவது 10 முதல் 12 மாதங்களில் பருவ வயதை அடைந்துவிடும். இவை 16 முதல் 17 மாதங்களில் குட்டி ஈன்றுவிடும். பொதுவாக ஆடுகள் ஒரு தனத்தில் 2 குட்டிகள் மட்டுமே போடும். 3 அல்லது 4 குட்டிகள் போடுவது மிகவும் அரிது. வறண்ட நிலங்களில் மற்ற கால்நடைகளை விட வெள்ளாடு வளர்ப்பே சிறந்தது ஆகும். ஆடுகள் பல வகைப்பட்ட பயிர்களையும் உண்பவை. இவை முட்புதர்கள், பூண்டுகள், வேளாண் பயிர்கழிவுகள், மேலும் வேளாண் உப விளைபொருட்கள் போன்ற அனைத்தையும் உண்பதால் தீவன பராமரிப்பு குறைவு. ஆட்டு இறைச்சியில் பன்றி இறைச்சியை விட கொழுப்பு குறைவாகவே உள்ளது. மேலும் இதன் குளிர்ச்சி மற்றும் மென்று உண்பதில் எளிது ஆகையால் வெயில் காலங்களுக்கு மிகவும் ஏற்றது. பசும்பாலை விட வெள்ளாட்டு பால் எளிதில் செரிக்கக்கூடியது. இதில் ஏதும் ஒவ்வாமை ஏற்படுவது இல்லை. மேலும் வெள்ளாட்டு பாலில் சிறிய கொழுப்பு திரள்களே உள்ளன. பாக்டீரியா, பூஞ்சை எதிர்பொருட்கள் அதிக அளவு உள்ளதால் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு. வெள்ளாடு செம்மறி ஆட்டுடன் ஒப்பிடும்போது 2.5 மடங்கு பொருளாதார அளவில் அதிக அளவில் மிதவெப்ப பகுதிகளுக்கு ஏற்றவை. ஆட்டிலிருந்து கிடைக்கும் தோல், முடி ஆகியவையும் பதனீடு தொழிற்சாலைகளில் பயன்படுகின்றன. கிராமங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பால் பொருட்கள் சம்பந்தமான குடிசை தொழில்களின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி புரிகின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து திண்டுக்கல் வேளாண் அலுவலர் ஜமுனா ராணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மா ஜமுனா ராணி. நான் திண்டுக்கல் விதை பரிசோதனை அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணியாற்றி உள்ளேன். இன்றைய காணலில் விதை பரிசோதனையின் முக்கியத்துவம் பற்றி காண்போம். விவசாயத்திற்கு முதல் முக்கியமான இடுபொருள் விதைகளே. அதிக மகசூல் மற்றும் தரமான விதை உற்பத்திக்கு வித்திடுவது தரமான விதைகள் தான். எனவே விவசாயிகள் விதைத்திடும் விதை தரமானதா உள்ளதா என்று ஆய்வு செய்து விதைக்க வேண்டும். அப்படி விதைப்பு செய்தால் அதிக மகசூல் கிடைக்கும் மற்றும் உற்பத்தி செலவையும் நாம் குறைக்கலாம். விதையின் தரம் 4 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டது. முதலில் புறத்தூய்மை, 2வது முளைப்பு திறன், 3வது ஈரப்பதம், 4வது பிற ரக கலப்பு. முதலில் விதையின் புறத்தூய்மை என்பது விதைகளில் கலந்து உள்ள கல், மண், தூசி, முதிர்ச்சி அடையாத விதைகள் மற்றும் உடைந்த பாகங்களை குறிக்கும். இந்த பொருட்கள் விதைகளில் அதிக அளவு கலந்திருந்தால் விதைகளின் தரம் பாதிக்கப்படும். எனவே விதைகளை புறத்தூய்மை செய்து விதைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். பொதுவாக விதையின் புறத்தூய்மை 98% இருக்க வேண்டும். பயிருக்கு தகுந்தால் போல் புறத்தூய்மை விகிதம் மாறுபடும். அதற்கு 98% குறைவாக இருந்தால் அது தரமற்ற விதை என்போம். 2வது முளைப்பு திறன். முளைப்பு திறன் என்பது மிக முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. பயிர் எண்ணிக்கையை சரியாக பராமரித்து அதிக மகசூலை பெற முளைப்பு திறன் அவசியம். ஒவ்வொரு பயிருக்கும் குறைந்தபட்ச முளைப்பு திறனானது அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக நெல்லிற்கு 80%, பயிர் வகை பயிர்களுக்கு 75%, கத்தரி, தக்காளி, கீரை வகைகளுக்கு 70%, பாகல், சுரை மற்றும் பூசணி போன்ற கொடி வகை பயிர்களுக்கு 60% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவை தரம் குறைவான விதைகளாக கருதப்படும். 3வது விதைகளின் ஈரப்பதம். விதைகளின் ஈரப்பதம் விதை முளைப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போது மழைக்காலம் என்பதால் விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளை அதிக ஈரப்பதத்துடன் சேமிக்கும் போது பாக்டீரியா, பூஞ்சாணம் தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும். இதன் மூலம் விதையின் தரம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகும். எனவே விவசாயிகள் விதைப்பதற்கு முன்போ அல்லது சேமிப்பதற்கு முன்போ தங்களிடம் உள்ள விதைகளின் ஈரப்பதத்தை கண்டறிவது மிகவும் அவசியம். பொதுவாக நெல்லிற்கு 13%, சோளத்திற்கு 12%, பயிர் வகை பயிர்களுக்கு 9%, காய்கறிக்கும் 7% இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் விதைகளின் ஈரப்பணமானது நன்று தரமானதாக கருதப்பட்டு முளைப்பு திறனும் அதிகரிக்கும். 4

0: அது பிறரக கலவன். பிறரக கலவன் என்பது ஒரே பயிரை சேர்ந்த வேறு ரக விதைகள் கலந்திருப்பது ஆகும். உதாரணமாக கோ 51 என்ற நெல் ரகத்தில் வேறு ஒரு ரகம் ADT 42, ADT 43 போன்ற ரகங்கள் கலந்திருப்பதை குறிக்கும். பயிர் வகை பயிர்களுக்கு 1 கிலோவிற்கு 10 அதிகமான எண்ணிக்கையில் பிறரக கலவன் இருந்தால் அவற்றின் தரம் குறைவானதாக கருதப்படும். பிறரக கலவன் இல்லாத விதைகளை தேர்வு செய்து விதைப்பதன் மூலம் விதையின் தரத்தை மேம்படுத்தலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2025-26 4483 விதை மாதிரிகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு 390 விதை மாதிரிகள் தரம் குறைந்தவையாக கண்டறியப்பட்டது. எனவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை பரிசோதனை மூலம் அறிந்து கொள்ள திண்டுக்கல் உழவர் மைய வளாகத்தில் இயங்கி வரும் விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி விதை மாதிரி ஒன்றுக்கு ₹80 கட்டணமாக செலுத்தி முடிவுகளை பெற்று தரமான விதைகளை விதைத்து பயனடையலாம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை விதை பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து திண்டுக்கல் வேளாண் அலுவலர் ஜமுனாராணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நிறமாறு மணி 45 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நீ அடுத்ததாக பாடல் நாடோடி தின்றல் படத்திற்காக மனு மற்றும் சித்ரா குரல்களில்.

நேரம் 6:55. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக பூந்தளிர் கேட்கலாம்.

மழையின் மொழியாய் செவிக்கு விருந்தளிக்கும் கூந்தல நிகழ்ச்சி. இன்றைய கூந்தல நிகழ்ச்சிக்கு நம்ம கூட ஒரு சின்ன செல்ல குட்டி. உங்கள்கிட்ட பேசலாமா? வணக்கம். உங்க பேர் என்ன? படிக்கிறீங்க? இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? டான்ஸ் பத்தி சொல்றீங்களா?

0: காங்கூலம், அலபத்னம், ஹம்சாசியம், ஹம்சபக்ஷம், சந்தம்ஷம், முக்கூலம், தாமரைச்சூலம், த்ரிசூலம்.
1: நீங்கள் சொன்னதெல்லாம் பரதநாட்டியத்தில் வர முத்திரைகள் இல்லையா? நீங்கள் பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்களா?
0: ஆமாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளிர் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: நிறைவு பெற்றது புதிய காலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள். வணக்கம் நேர்களே, இனிமையான இந்த காலை பொழுது மேலும் உற்சாகப்படுத்த இன்னும் அற்புதமான பல தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவள்ளி.

நெடுமேலும் முடிய 5 நிமிடம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்க கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி அடுத்த பாடல் மனிதன் படத்திற்காக.

எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி பூக்கள் நேரம் 7:10. இனி நாளேடுகளில் வந்துள்ள செய்திகள். மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் என்னும் CBSE 10ஆம் வகுப்பு முதன்மை மற்றும் 2ஆம் பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல்களை பெற மாணவர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் www.cbse.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். விடைத்தாள் மறு மதிப்பீடு, மதிப்பெண் சரிபார்த்தல் ஆகியவற்றிற்கு வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தகவல். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

பண்ணையாரும் பத்மினியும் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:16. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயத்தை செய்யும் போது தானங்க உண்மையான சந்தோஷம். என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். சிலருக்கு சிலம்பாட்டம் கற்றுக்கணும், பரதநாட்டியம் கற்றுக்கணும், யோகா கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் யாராவது ஃப்ரீயாக சொல்லித்தராங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்காகவே காத்துட்ருக்கு ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுரை கே நகர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக ஃப்ரீயாகவே உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க சிலம்பு, பரதம், யோகா இலவச பயிற்சி முகாம் நடக்குது. இதில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடிய மாணவர்கள் சேரலாம். 84, 89, 81, 82, 83 அப்படின்ற தொலைபேசி மூலமாக நீங்கள் தகவல் தெரிவித்து உங்களுக்கு பிடித்த அந்த கலைகளில் சேர்ந்து கற்றுக்கிட்டு முன்னேறலாம். மீண்டும் உங்களுக்காக தொலைபேசி எண் 84, 89, 81, 82, 83. இது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுரை கே நகரில் இலவசமாக சிலம்பு, பரதம், யோகா கற்றுக்கொள்ள பயிற்சி நடக்க இருக்கு. சரி, இந்த தகவலோட தொடர்ந்து கேட்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நேரம் 7:17.

காலை படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:22. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். இனி அடுத்ததாக முன்னேற துடிக்கக்கூடிய துடிப்பான இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அப்ரண்டிஸ் பணிகளுக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் பிரிவில் 457 காலி பணியிடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் 438 பிரிவுகளிலும், இன்ஜினியரிங் அல்லாத பிரிவுகளில் அதாவது 623 காலி பணியிடங்கள் என மொத்தம் 1518 காலி பணியிடங்கள் உள்ளது. இதற்கான கல்வி தொகுதி பிஇ, பிடெக், டிப்ளமோ, பட்டப்படிப்பு என பிரிவு வாரியாக மாறுபடுகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/8/2026, அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற மீண்டும் உங்களுக்காக NATS.education.gov.in என்ற இணையத்தை அணுகவும். வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி. தொடர்ந்து கேட்கலாம் FM Rainbow 103.3.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று தில்லை ஸ்தானம் எனப்படும் திருநெய்த்தானம் ஸ்ரீ கிருதபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சப்தஸ்தான தலங்களுள் ஒன்றாகி இந்த கோவில் காவிரிக்கு வடகரையில் திருமையாற்றுக்கு மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரம் பாடிய திருத்தலம், அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலம், கலைமகள் சிவ வழிபாடு செய்த தலம், காமதேனு கௌதவ முனிவர் ஆகியோர் வழிபட்ட தலம். ஒரு காலத்தில் இந்த பகுதியில் பசு ஒன்று தினமும் தன் பாலை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சொருவதை வழக்கமாக கொண்டிருந்தது. தினமும் இப்படி செய்ததால் வெயிலுக்கும் மழைக்கும் பால் நெய்யாக மாறியது. மாடு பால் சுரப்பதைக் கண்ட ஆயர் ஒருவர் மக்களிடையே கூறிட இது கேட்ட மன்னன் அங்கு வந்து பார்த்து சிவனுக்கு கோயில் எழுப்பினான். தினமும் நெய்யினால் அபிஷேகம் செய்தான். இன்றும் நெய் அபிஷேகம் தொடர்கிறது. இதனால் இறைவனுக்கு நெய்யாடியப்பர் கிருதபுரீஸ்வரர் என்னும் பெயர் ஏற்பட்டது. கிருதம்னா நெய். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் முதல் பிரகாரம் விசாலமானது. அம்பாள் கோவில் தனி கோவிலாக தெற்கு நோக்கி உள்ளது. பாலாம்பிகை என்னும் பெயர் கொண்ட இவள் பெரும் வரப்பிரசாதியாக அருள் பாலிக்கிறாள். உள்பிரகாரத்திலே விநாயகர் முருகன் சன்னதிகள் உள்ளன. கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா ஆகியோர் உள்ளனர். கருவறையில் மூலவர் நெய்யாடியப்பர் சிறந்த மூர்த்தமாக உள்ளார். பெயருக்கேற்ப பசு நெய் இவருக்கு உகந்த அபிஷேகம். நெய் அபிஷேகம் முடிந்ததும் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. கல்வெட்டுகளில் இத்தலம் ராஜ ராஜ வள நாட்டு பைங்கா நாட்டு திருநெய்த்தானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவாமியின் பெயர் நெய்த்தானம் உடையார் என குறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகளிலிருந்து நிபந்தமாக நிலங்கள் அளித்தமை, தீபமேற்ற பொற்காசுகள் தந்தமை, ஊர் சபையார் ஸ்தபன மண்டபம் கட்டியமை, கோவில் பணிபுரிவோருக்கு நிலங்கள் அளித்தமை, சுவாமி நெய்வேத்திய

0: ஒன்றியத்திற்கு நிலங்கள் அளித்தமை போன்ற செய்திகளை நாம் அறியலாம். இலங்கை அரசன் கயவாகு என்பவனுக்கு நெய்யாடியப்பரே குலதெய்வம். அவன் இங்கு திருவிழா நடத்திய செய்தியை கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். இங்குள்ள சிம்மத்தூண் மூலமாக பல்லவர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளமை அறியலாம். கருவறை விமானம் ஏகதள விமானமாக உள்ளது. ஆண்டிற்கு 3 முறை ஐயாரப்பர் திருவையாற்றிலிருந்து இங்கு எழுந்துருளுகிறார். சப்தஸ்தான விழாவிலே 7 ஊர் பல்லாக்குகளையும் இங்கே நாம் தரிசிக்கலாம். ஒட்டக்கூத்தரும் புகழேந்தியும் பாடிய தலம் இது. பிறர் சொத்துகளுக்கும் கோவில் சொத்துகளுக்கும் ஆசைப்படாத மனத்தை இங்கு மக்கள் வேண்டுகிறார்கள். தமிழ் வருடப்பிறப்பு, மகா சிவராத்திரி, திருவாதிரை, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். மங்களங்களை அருளும் திரு நைத்தானம் அருள்மிகு பாலாம்பிகை உடனாய ஸ்ரீ நெய்யாடியப்பர் என்னும் கிருதபுரீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: எட்டத்தீக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:31. இனி பாடல் கேட்கலாம் பாகுபலி படத்திற்காக.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீப்பூ கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா, மனசுக்கு பிடித்த புத்து முது பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு மேனுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான புத்தம் புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். காலை 8:02 பாட்டு வேணுமா. நேரம் 7:38 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

இமான் இசையமைப்பில் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டோம். அம்மு குட்டியே அப்படின்னு கேட்கும் போதே ஒரு குழந்தையை கொஞ்சம் கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? இதே மாதிரியான சந்தோஷத்தோட குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மாதமும் இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் வந்து உலக தாய்ப்பால் வாரமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை சிறப்பிக்கும் வகையில் இன்னைக்கு சிறப்பு கண்ணாடி மாளிகையும் காத்துட்ருக்கு. உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக தன்னிகரற்ற தாயமுதம் சிறப்பு நேரலையில பங்கேற்க காத்துட்டு இருக்காங்க மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் என் ஜே மணிவண்ணன் அவர்கள். அதைத் தொடர்ந்து மூத்த குழந்தைகள் மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே கே அவந்திகாபாய், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்கா யாழினி ஆகியோர் பங்கேற்கக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 தன்னிகரற்ற தாயமுதம். தாயமுதம் முக்கியமாக இந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்ன, அதோட குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும்னு நிறைய சந்தேகம் பெண்களுக்கு முக்கியமா இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேகங்களை நீங்க கேட்டு நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். 04:52 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 25:31 என்ற எண்களில் வரலாம். நேரம் 7:44 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

0: மாறி நெஞ்சோட மனசோட கலந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? தன்னிகரற்ற தாயமுதம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. அதற்கு முன்பாக 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே ஒரு 5 நிமிடம் அதோட முக்கியத்துவத்தை பத்தின சிறப்பு நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம். அதோட 6வது பகுதியாக இன்னைக்கு கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாய் அமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
2: குறைமாத குறை பிரசவ குழந்தைகள் ப்ரீடம் பேபிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட வயிறோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து 2 மணிக்கு ஒரு முறையாவது கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து பரிந்துரை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது என்னன்னா பசியின் அறிகுறிகள் அறிஞ்சு நம்ம வந்து கொடுக்கணும். குழந்தை வாயில கை வைக்குது, தலையை திருப்புறாங்க, உதடுகளை சப்புறது மாதிரி பண்ணுறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகுறாங்க, இப்படிலாம் பண்ணும்போதே நம்ம வந்து பால் கொடுக்கறது நல்லது. அழுகுத பின்னாடி பால் கொடுக்கறது வந்து குழந்தைக்கு வந்து சரியா இருக்காதுங்க. அதனால முழுமையான தாய்ப்பால் குழந்தைக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அது கூட வந்து தண்ணீர், தேன், உரசு மருந்து, கிரைப் வாட்டர் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது பசி உணர்வு வந்து போயிருங்க. அப்ப வந்து நீங்க குழந்தைக்கு வந்து பசி தூண்டுதல் இருக்காது, அப்ப வந்து சரியா பால் போய் சேராது, வளர்ச்சி இருக்காது குழந்தைக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த ஃபீடிங் ஆன் டிமாண்ட், அதாவது தேவைக்கேற்ப பால் ஊட்டத்துல கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். பொதுவா சிசேரியன்றது அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சை மூலமா குழந்தை வந்து வைக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த பிரசவத்தின் போது பொதுவா வந்து நஞ்சு கொடி அப்படின்ற பிளசண்டா இது பிரிஞ்சதுமே உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன், பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா இந்த எஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் இந்த ஹார்மோன் எல்லாம் வந்து அதிக அளவுல இருக்குங்க. இந்த பிளசண்டா நஞ்சு கொடி பிரிஞ்ச உடனே இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன்றது அப்படியே வந்து கம்ப்ளீட்டா குறையும். இது குறையும் போதுதான் ப்ரொலாக்டின்ற இந்த பால் சுரப்பை தூண்டக்கூடிய ஹார்மோன் வந்து தூண்டப்படுங்க. சோ இந்த சிசேரியன் சிகிச்சையில வந்து என்ன ஆகும்னா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அதாவது உடல் ரீதியான ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகுது. அப்ப வந்து இந்த ஹார்மோனுக்கு போற அந்த சிக்னல் சமிஞ்சைகள் வந்து மூளைக்கு போறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இதனால ஒரு 24 மணி நேரத்துல இருந்து ஒரு 48 மணி நேரம் வந்து தாமதம் ஆகலாம். ஆனா கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். இரண்டாவது வந்து பால் சுரப்பு சீரா இருக்கணும் அப்படின்னா பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு வந்து நம்ம பால் கொடுக்கணும். ஆனா அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு கொடுக்கப்படுற மயக்க மருந்தோட தாக்கம், தையல் வலி, அப்புறம் ரெக்கவரி ரூம்ல செய்யப்படுகின்ற சில ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த சமயம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. அதனால தூண்டப்படாம பால் சுரப்பு வந்து குறையுதுங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தவுடன் நார்மல் டெலிவரினா முடிந்த அளவு நெஞ்சோட நெஞ்சோ போடும் போது, அந்த தோளோட தோல் போடும் போது என்ன ஆகும்னா பால் சுரப்பு தூண்டக்கூடிய ஆக்சிடோசன் ஹார்மோனை வந்து தூண்டி பால் சுரக்க ஏதுவா இருக்குங்க. ஆனா சிசேரியன் பிரசவத்துல வந்து தாயும் குழந்தையும் சில சமயம் வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதே நார்மல் டெலிவரினா ரூமிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வச்சிருப்பாங்க. இதுல வந்து இந்த கேப் வரதுனால சில டைம் சுரப்பு வந்து கம்மியாகலாம். தாய்க்கு வந்து எந்த வகையான ஸ்ட்ரெஸ், வலி இதெல்லாம் வந்து ஏற்படும் போது ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து கம்மியா சுரந்து பால் சுரப்பு தூண்டுறது வெளியே வர்றது வந்து கம்மியாகும். சிசேரியன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா தாய்க்கு வந்து அந்த சர்ஜிக்கல் பெயின் இருக்கிறதுனால பால் வெளியேறத வந்து தடுக்கும், அதாவது இந்த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். வலி நிவாரணி இது போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்கும் போது கொஞ்சம் அது நிவர்த்தியாகி பால் சுரப்புன்றது கொஞ்சம் டிலேவா தொடங்குங்க. சோ இதெல்லாம் வந்து சில காரணங்கள். மயக்க மருந்துகள் கொடுக்கும் போது குழந்தைக்குமே வந்து ஒரு மாதிரி ஸ்லீப்பியா இருப்பாங்க, தூக்க கலக்கத்தோட இருப்பாங்க. அதனால வந்து குழந்தையுமே வந்து பால் வந்து நல்லா உறிஞ்சி குடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த சிக்னல்ன்றது போய் சேர்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. இதனால பால் சுரப்பு தானா குறையும். அதுவும் இல்லாம அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் இல்லைன்னா முடியறதுக்கு முன்னாடி கூட வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் நரம்பு வழி திரவங்கள் வந்து நிறைய ஏத்தும் போது என்ன ஆகும், மார்பகத்துல வந்து ஒரு நீர் கோத்து, ஒரு எடிமா, நீர் வீக்கம் சொல்லும், அந்த மாதிரி ஆகும்போது குழந்தைக்கு வந்து நல்லா கவ்வி பிடிச்சு குடிக்க முடியாம போகுது. ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து சாஃப்டா இருந்தா தான் நல்லா கவ்வி பிடிச்சு குடிக்கும். இது மாதிரி எடிமா நீர் வீக்கம் இருக்கும்போது அது கொஞ்சம் கடினமா ஆகுது. அதனால குழந்தைக்கு வந்து கவ்வி பிடிச்சு குடிக்க முடியாம போகுது. அதனால சிக்னல் வந்து கம்மியா போகுது, மூளைக்கு சுரப்பு வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி

0: சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுனால சிசேரியன் செக்ஷன் பின்னாடி தாய்ப்பால் சுரப்பு கொஞ்சம் குறைவாகுதுங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாயமுதம் பற்றி விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை மணி 7:45 வளம் வரும்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்.

0: இமான் இசையமைப்பில் விஸ்வாசம் படத்திற்காக பாடலை கேட்டோம்.
1: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
0: நிறமேலுமணி 55 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரமும் அற்புதமான பல பாடல்கள் பல தகவல்கள் கேட்டு ரசித்தோம். நிறைவான பாடலாக மதுரை வீரன் படத்திற்காக

103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இனிதே நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியில் விடைபெறுவது ஷின் பகவள்ளி. அடுத்த

0: நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா? அதற்காக காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின்

ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அம்மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நாளை மறுநாள் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 உலகப் போரின் போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலக செபக்ட்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. நேர்கள் பங்கேற்க 04452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். உங்களுக்கு பிடித்தமான 19 பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரம் 8:03 வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் சொல்வது சிவகாசில இருந்து. சொல்லுங்க கோகுல், என்ன பாடல் கேட்க போறீங்க? சரி, தலைவா படத்துல இருந்து உங்களுக்காக உங்களோட விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவேட்டு மணி 10 நிமிடம். பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். புது பாடல், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த

0: நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழனிச்சாமி சிவகாசியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட கேட்க போறீங்க?
1: எனக்கு இந்த சிவாஜி படத்துல காவிரி ஆறும் கை குத்தல வச்சு பாட்டு போடுங்க.
0: கேட்டலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும். சூரியன்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி சுட சுட சுட சுட கிடக்கிற கிட்டி தடதட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட

மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை சௌபாக்கிய டைமண்ட்ஸ்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: பாட்டு விரும்ப கேட்டுட்டு இருக்கோம். விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: இனிய வணக்கம்மா.
4: இனிய வணக்கம்.
5: திருவல்லிபுத்தூர் மம்சாபுரம் மீனா பேசுறேன்.
4: மீனா சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: நீ வேணுண்டா சொல்லாம் அப்படிங்கிற படத்துல இருந்து எத்தனை காலம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு கொடுத்துருங்கம்மா.
4: இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
5: ரொம்ப பிடிக்கும்.
4: சரி, கேட்டுலாமா?
5: நன்றி, நன்றி,
4: நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் சரி.

0: நேரம் 8:23 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வீரமாக கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம்.
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளாக்கோட்டையில இருந்து ரமேஷ் பேசுறேன்
0: மேடம். ரமேஷ் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அச்சம் என்பது மரமேடா படத்துல இருந்து தள்ளி போகாதே பாட்டு.
0: பாடல் கேட்டலாமா? நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு விளம்பரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக தன்னிகரற்ற தாயமுதம். தன்னிகரற்ற தாயமுதம் என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார்கள் நேரலையில் மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் NG மணிவண்ணன், மூத்த குழந்தைகள் மருத்துவத்தின் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் KK அவந்திகா பாய், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்காயாளினி ஆகியோர். சிறப்பு நேரலையில் தன்னிகரற்ற தாயமுதம் என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை. நேர்கள் பங்கேற்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் பங்கேற்கலாம். இதே எண்கள்ல பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்கிறாங்க விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள். இப்ப யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன், சொல்லுங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: ஜெய் பீம் படத்திலிருந்து தல கோதும் இளங்காத்து என்ற அருமையான பாடல் அனைத்து நேய உறவுகளுக்காகவும்.
1: கண்டிப்பா எல்லாருக்காகவும் இந்த பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 8:30 நிமிடம்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: எங்கேயுமே எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 8:30

0: 35 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக பாட்டு வீணமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: மல்லிகா ஆறுமுகம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில இருந்து.
0: சொல்லுங்க மல்லிகா ஆறுமுகம், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஓனு வாயிருந்தாலும் அழுதுருமா, இன்னார வரைக்கும் அழுக பாட்டை முடிச்சு ரொம்ப பிரயாசையா போச்சு.
0: எப்படியா லைன் பிடிச்சு வந்துட்டீங்கல்ல,
1: ரொம்ப மண்டு கட்ட வேண்டியிருக்கு. 33 நிமிஷமா நான் போன அழுக நிப்பாட்ட முடிஞ்சு ரொம்ப பிரயாசம்.
0: சரி பரவாயில்ல, அழுகையை தொடச்சு விட்டுட்டு இப்ப என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படத்தின் பெயர் மாப்பிள்ள தனுசு நடத்தப்படும். என்னோட ராசி நல்ல ராசி. நன்றிமா.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் ஜகு ஜகு ஜகு.

0: கேட்டத்தீக்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சிவகாசியிலிருந்து
1: தேவராஜன்.
0: தேவராஜன், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? கேட்டலாமா?
1: Thanks.
0: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7, 8, 9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை.

0: வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை பிவி கே குரூப்.
1: நேரம் 8:45 பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி மாவட்டம், புன்னூர், முருகேசன்.
1: என்ன பாட கேட்கலாம்?
2: நம்மி படத்துல இருந்து கூட மேல கூட.
1: சரி, கூட அனுப்பிடலாமா விருதுநகருக்கு? நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் பாடலாக வலம் வந்து சென்றது. கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நேரம் 8:50 நிமிடம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு பல்கலைக்கழகம், அங்க ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு வந்துவிட்றேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம் அவர். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா, நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார், அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது, நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாராம் அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னு நானா அவன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு பலமரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:00 உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக விளம்பர காத்திருக்கிறது. தன்னிகரற்ற தாயமுதம் சிறப்பு நேரலையில் பங்கேற்க காத்திருக்கிறாங்க. மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் என் ஜே மணிவண்ணன் அவர்கள், மூத்த குழந்தைகள் மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே கே அவந்திகா பாய், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்காயாலினி ஆகியோர் நேர்கள் பங்கேற்கலாம். உங்களோட சந்தேகங்களுக்கு 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 71 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை தன்னிகரற்ற தாயமுதம்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையாக கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அம்மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையில் உபரி நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75

திரு கிஷன் ரெட்டி அம்மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையில் உபரி நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலக செபக்ட்ரக்ரோவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 9:03. குட் மார்னிங் எல்லாரும். ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கும் பரபரன்னு கிளம்பிட்டுருவீங்க. ஐடி கார்ட், புக்ஸு, லஞ்ச் பேக், இப்படி தேவையான ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட்டு, சீட் பெல்ட்டு எல்லாமே வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்படி பரபரன்னு கிளம்பிட்டு இருக்க உங்கள் மைண்டை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனோட பீட்டான சாங்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கை கேட்டுட்டு வந்துடும். அனிருத் இசையில் கானா பாலச்சந்திர வரிகளில், அனிருத் மற்றும் கானா பாலச்சந்திரர் குரலில் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து இது.
1: சப்பா பீட்டு கொளுத்துடா, ஆ மஜாப்பா மஜாப்பா, இதா இதா இதா இதா, ஏய் ரெடியா வாடா, பாத்தி கம்மி ஓட.

0: நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம், அதாவது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க இந்திய அரசால் செயல்படுத்தப்படுற ஒரு முக்கியமான சுகாதார திட்டம் தாங்க இது. இதன் கீழ் வந்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு இலவச பரிசோதனைகள், தரமான மருந்துகள் மற்றும் ஊட்டச்சத்து உதவித்தொகை வழங்கப்படுது. இதோட முக்கிய அம்சம் என்னென்னா, இலவச காசநோய் பரிசோதனை, இலவச மருந்து மற்றும் முழு சிகிச்சை, ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிதல், சத்துணவு ஆதரவு, மருந்து உட்கொள்வதை கண்காணித்தல், மருந்து எதிர்ப்பு காசநோய்க்கும் சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுது. குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவங்களுக்கு பரிசோதனை செய்து நோய் பரவலை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. இதன் மூலம் காசநோயை ஆரம்பத்திலே கண்டறிய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. முழுமையாக குணமடையும் வாய்ப்பும் அதிகரிக்கும். நோய் மற்றவர்களுக்கு பரவுவது தடுக்கப்படுது. நோயாளிகளின் சிகிச்சை இடைநிற்றலை குறையும். இலவச மருத்துவ சேவையால் பொருளாதார சுமையும் குறையுன்றதை சொல்கிறாங்க.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 9:09, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 டிரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேயர்களோட நினைவிற்கு அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 விருப்ப கானங்கள் வளம் வர காத்துட்டே இருக்குங்க. அடுத்த நிகழ்ச்சி 10:30 ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில என்ன திரைப்படம்னா, முப்பொழுதும் உன் கற்பனைகள். பாடலாக இளையராஜா இசையில் வாலி வரிகளில் மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியின் குரலில் டிக்கிலோனா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:15 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. ஹிரோஷிமா தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. 2 உலக போரின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் தாக்குதலின் நினைவு நாள் இன்று. இந்நாள் உலக அமைதியை வலியுறுத்தவும் அணு ஆயுதங்களால் ஏற்பட்ட அழிவுகளை நினைவு கூறவும் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த பாடலாக சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் வரிகளில் அனிருத் மற்றும் சந்தோஷ் நாராயணன் குரலில் ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 9:20.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 9:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பூமியோட மேற்பரப்பில் சுமார் 71% கடலால் மூடப்பட்டிருக்குங்க. ஆனால் கடலுக்கு உள்ள 80% பகுதி இன்னும் யாராலையுமே ஆய்வு செய்யப்படலைங்க. கடலோட ஆழத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான புதிய உயிரினம் இருப்பதாக விஞ்ஞானி சொல்கிறாங்க. அடுத்த பாடலாக டி இமான் இசையில் தாமரை வரிகளில் லக்ஷ்மியின் குரலில் போகன் திரைப்படத்திலிருந்து இதோ

0: நேரம் 9:28 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேயர்களோட நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய தலைப்பல வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையில் இன்று உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தண்ணீரற்ற தாயமுதம் சிறப்பு நேரலையில் பங்கேற்போர் மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழக தலைவர் டாக்டர் எம்ஜே மணிவண்ணன் அவர்கள், மூத்த குழந்தைகள் மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே அவந்திகாபாய் அவர்கள் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்கா யாழினி அவர்கள் உங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 9:33 ஆகிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பாலைவனம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு மணல் நிறைந்த இடம் அப்படின்றத நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பாலைவனம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆண்டுக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாக மழையையும் பனி பொழிவையும் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் பாலைவனமாக கருதப்படுறாங்க. அப்படி பாலைவனமாக கருதப்படுறதுலே உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னா என்ன தெரியுமா? அண்டார்டிகா தாங்க உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனமாக கருதப்படுது. அடுத்த பாடலாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில், கபிலனின் வரிகளில், அனிருத் மற்றும் நீட்டிமோகன் குரலில், ஐ திரைப்படத்திலிருந்து இதோ.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 9:40. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்த இன்ஃபர்மேஷனாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒட்டகச்சிவிங்கி தாங்க. ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு ஒன்று நம்ம எல்லோரோட ஞாபகத்துக்கு வர்றது அப்படின்னா, ஹைட்டாக இருக்கும் அது ரொம்ப அப்படின்னா. ஆனால் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லவா நான். அதோட நாக்கு வந்து 45-50 சென்டிமீட்டர் வரை நீளமாக இருக்குமா. அந்த நீளமாக இருக்க நாக்கை வச்சு

என்னென்னலாம் பண்ணுன்னா, மரத்தோட உயரமான கிளைகளில் இருக்க இலையை பறித்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் முட்களில் இருந்து பாதுகாப்பாக அது உணவை எடுத்து சாப்பிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த பாடலை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மதன் கார்கி வரிகளில் இருமுகன் திரைப்படத்திலிருந்து இது.

நேரம் 9:46 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் சுமார் 80 லட்சம் மின்னல் வந்து தாக்குதல் நிகழப்படுதுங்க. ஒரு மின்னலோட வெப்பநிலை வந்து சூரியனின் மேற்பரப்பை விட அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட 30,000 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அப்படின்ற தகவலோட அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் மற்றும் தி குரலில் மாரி 2 திரைப்படத்திலிருந்து இது.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 9:53 ஆகிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேயர்களோட நினைவு இருக்கு. இன்று முற்பகல் 11:02 இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய தலைப்போட வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையில் இன்று உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தன்னிகரற்ற தாயமுதம். சிறப்பு நேரலையில் பங்கேற்போர் மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழக தலைவர் டாக்டர் எம்ஜே மணிவண்ணன் அவர்கள், மூத்த குழந்தைகள் மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே அவந்திகா பாய் அவர்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்கா யாலினி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில்.
1: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: நேரம் 9:55 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ட்ரை டைம் வெயிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிறைவான பாடலாக அனிருத் இசைய ஹிப்ஹாப் தமிழா வரிகளில் ஹிப்ஹாப் தமிழா மற்றும் அனிருத் குரலில் கத்தி திரைப்படத்திலிருந்து.
1: You know what? Guess who's back?

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார்.

விவசாயிகளின் இலவச மின்சாரத்திற்காக 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். 100,000 மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் இயற்கை உரங்களை ஊக்குவிக்க 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நாளை மறுநாள் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையில் உபரி நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யும்

உபரி நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இன்று என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியில என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம், என்ன மாதிரியான பாடல்கள் கேட்டு ரசிக்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட காத்துட்டே இருப்பீங்க. உங்களுக்காக இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவல்லி. சரி, பொதுவாக வந்து எல்லாருக்குமே இயற்கையை ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமாக வந்து பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். அதுவும் கலர் கலராக வித்தியாசமான பூக்கள் வரும்போது சொல்லவே வேண்டாம் இல்லையா. அப்படிப்பட்ட பூக்களை பற்றின நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பூக்கள் அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியாது, ஏன்னா பூக்கள் தினமும் பூக்கக்கூடிய பூக்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை, யுகத்திற்கு ஒரு முறை, இந்த மாதிரி தெய்வலோகத்தில் பூக்கக்கூடியது நிறைய அதிசயமான பூக்கள்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு அதிசயமான பூ அப்படின்னா ஒரே பூ தாங்க, குறிஞ்சிப்பூ. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால அதுவே ஒரு மிகப்பெரிய அதிசயமான பூவாக நம்ம பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட குறிஞ்சி பூ பற்றி தான் இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து கேட்கலாம் என் விருப்பம், ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் 10:07 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய மிக அதிசயமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு மலர். இந்த மலரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா மேற்கு தொடர்ச்சி மலை, அது மட்டும் இல்ல மலை தொடர்கள்லயே ஊதா நிறத்துல, அதாவது நீல நிறம் கம்பளம் போர்த்தியதுனால காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மலர் இந்த குறிஞ்சிப்பூ. இது எங்கெல்லாம் வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு கொடைக்கானல், நீலகிரி மலைகள், அதே மாதிரி கேரளால மூணாறு, இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் ரொம்ப சோலை காடுகளா அப்படியே செழித்து வளரக்கூடிய ஒரு பூ. இன்னும் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குறிஞ்சிப்பூ நீல நிறத்துல பூத்து குழுங்குறதுனாலயே நீலகிரி அப்படின்னு பேரும் வந்ததாகவும் சொல்லுவாங்க. சரி, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு தொடர்ந்து கேட்கலாமா? என் விருப்பம் நிகழ்ச்சியில் நேரம் 10:08.

நேரம் 10:13. என் விருப்பம் கேட்டு இருக்கோம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில குறிஞ்சி பூ பத்தி தான் கேட்டு இருக்கோம். இதோட வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக ஒரு பூ அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளோ வகைகள், 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஆனால் இந்த குறிஞ்சி பூ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 250 அதிகமான வண்ணங்களில் வகைகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 46 வகைகள் காமிக்கப்படுதான். நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுதே வந்து பிரமிப்பாக இருக்கும் இல்லையா? அதுவும் குறிப்பாக நம்ம குறிஞ்சி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது தமிழ் இலக்கியங்களில், அதுவும் சங்க இலக்கியங்களில் நிலத்தை 5 பிரித்து மலையும் மலை சார்ந்த இடங்கள் அப்படின்னா அது குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி முதன்மையான ஒரு இடத்திற்கு முதன்மையான ஒரு மலராகவும் இந்த குறிஞ்சி மலர் இருந்திருக்கு. தொடர்ந்து கேட்கலாம் என் விருப்பம்.

நிறம் 10:17 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். நீ அடுத்த நிகழ்ச்சியாக ஒருபட பாடல்கள் இருக்கு, அதை தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக விளம்பர காத்திருக்கிறது. தன்னிகரற்ற தாய் அமுதம் சிறப்பு நேரலையில் பங்கேற்க இருக்கிறார் மதுரை இந்திய குழந்தை நல மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் என்ஜி மணிவண்ணன், மூத்த குழந்தைகள் மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே அவந்திகாபாய், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்காயாலினி ஆகியோர் நேயர்கள் பங்கேற்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 71 என்ற எண்களில் வரலாம். 11:02 கண்ணாடி மாளிகை தன்னிகரற்ற தாய் அமுதம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு குறிஞ்சி பூ பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். குறிஞ்சி பூல இவ்வளோ வகைகள் இருக்கா, இந்த இடங்கள்லாம் வளருதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட பாடல்களும் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம். சரி, இதுல பொதுவா மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த குறிஞ்சி பூ இலைகள் பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை உடையது அப்படின்னு சொன்னாலும் அதுல இருந்து எடுக்கக்கூடிய தேன் மட்டும் அதுல இருந்து நிறைய பொருட்களும் எடுக்கிறாங்க. அது மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த குறிஞ்சி பூ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் 10 பாட்டில் ஒன்று இருக்கக்கூடிய குறிஞ்சி பாட்டு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். கபிலர் எழுதிய அந்த குறிஞ்சி பாட்டில் 99 வகையான மலர்கள் இடம்பெற்றிருக்கு. சரி, 99 வகை மலர்கள் நம்மளால சொல்ல முடியாது, ஆனால் 1000 மலர்கள் அப்படின்னு பாட்டு கேட்கலாம் இல்லையா. என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக

ஆயிரம் பூக்கள் மலரட்டும் அப்படின்னு பாடல் கேட்டோம். அந்த ஆயிரத்துல ஒரு பூ குறிஞ்சி பூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம என் விருப்பம் நிகழ்ச்சியில தெரிஞ்சிட்டு இருக்கோம். குறிஞ்சி பூ 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமான, அதை தாண்டி இத்தனை மருத்துவ குணங்கள், இத்தனை வகைகள் இருக்கா, அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையில அப்படியே அந்த சைடு அப்படியே போனோம் அப்படின்னா நீல நிறத்துல அப்படியே கம்பளி மாதிரி அற்புதமா காட்சியளிக்கக்கூடியது. சரி, போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா ரசிச்சு என்ஜாய் பண்ணலாம். இப்ப என்ன பண்ண போறோம், பாடல் கேட்டு வர போறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து என் விருப்பம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி, நேரம் 10:25.

10:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு படம் 1000 நினைவுகள், ஒரு பாடல் எண்ணிலடங்கா உணர்வுகள். ஒரு திரைப்படத்தோட கதையை மறந்தாலும் அந்த படத்தோட பாடல்கள் எப்பவுமே நம்ம மனசுல ஒழிச்சுட்டே இருக்குங்க. அந்த இனிய இசை பயணத்திற்காக உங்களோட விருப்ப நிகழ்ச்சியாக ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில 2012 வெளிவந்த திரைப்படம் தான் முப்பொழுதும் உன் கற்பனைகள். இந்த படத்திற்கு இயக்கம் எல்ட்ராய்ட் குமார், நடிப்பு அதர்வா மற்றும் அமலாபால். இந்த

நேரம் 10:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக ராமன் மகாதேவன், கரோலின், மேகா, நிவாஸ், ராம்குமார் மற்றும் சின்மை குரலில் இதோ

நேரம் 10:42 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய தலைப்போட வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையில் இன்று உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தண்ணீரற்ற தாயமுதம். சிறப்பு நேரலையில் பங்கேற்போர் மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழக தலைவர் டாக்டர் என் ஜே மணிவண்ணன் அவர்கள், மூத்த குழந்தைகள் மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே அவந்திகாபாய் அவர்கள் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்காயாலினி அவர்கள் நேயர்களை உங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை தண்ணீரற்ற தாயமுதம். ஒருபாடு பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக சித்தார குரலில் இதோ

நேரம் 10:49 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நேர்களின் நினைவிற்கு அடுத்த நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை. உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தன்னிகரற்ற தாயமுதம். சிறப்பு நேரலையில் பங்கேற்போர் மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழக தலைவர் டாக்டர் என்ஜே மணிவண்ணன் அவர்கள், மூத்த குழந்தைகள் மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே அவந்திகாபாய் அவர்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை டாக்டர் ஏ துர்காயாளினி அவர்கள் நேயர்களை உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 25:30:70 மற்றும் 25:30:71 மதுரையின் முன்னணிப்பான 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு. நேயர்கள் நினைவுக்கு 11:02 கண்ணாடி மாளிகை. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக ஜிவி பிரகாஷ் குமார் பிளேஸ் மற்றும் ஆண்ட்ரியா குரலில் இதுவும்

0: நேரம் 10:56 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒருபட பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒருபட பாடல்கள் முப்பொழுதும் உன் கற்பனை திரைப்படத்திலிருந்து தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக பாபா சேகல் மற்றும் ஸ்ருதிஹாசனின் குரலில்
1: சோபன கண்ணாலா

Take me now. Yeah, check.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பள்ளி கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரெப்கோ வங்கி கடந்த நிதியாண்டில் 169 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டி சாதனை படைத்ததோடு கூட்டுறவு வங்கிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக அரசு பொறுப்பேற்ற 3 மாதத்திற்குள் 20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக கடன் வாங்கியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 2.52 அடி அதிகரித்துள்ளது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான

இரண்டாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்தார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. இன்னைக்கு உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக விளம்பர காத்திருக்கிறது. தன்னிகரற்ற தாயமுதம், வெண்மை நிற உதிரம், உலகில் மிக சிறந்த அமிர்தம், உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம். கலப்படம் இல்லாத ஆரோக்கியமான உணவு, இன்பத்தை கருவாக்கி மனிதனை உயிரை உருவாக்கக்கூடிய அற்புதமான நடமாடக்கூடிய தெய்வம் தாய். அப்படிப்பட்ட தாய் இந்த உயிருக்கு எப்படி உன்னதமான ஆரோக்கியமான ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய இந்த தாய்ப்பால், அப்படி கொடுத்தாதானே இந்த உலகத்தில் உண்மையான ஆரோக்கியமான இந்த உயிரை இந்த மண்ணுக்கு கொடுக்க முடியும். மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் தாய்க்கு உண்டு. அப்படிப்பட்ட தாய் எப்படி தாய்ப்பால் கொடுக்கணும், என்ன சிறப்பம்சம், முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு நீங்களும் ஆர்வத்தோட காத்துட்ருப்பீங்க. சொல்றதுக்காக இன்னைக்கு நம் நிலையம் வந்திருக்கிறாங்க. தன்னிகரற்ற தாயமுதம் சிறப்பு நேரலையில் மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் என்ஜி மணிவண்ணன் அவர்கள், மூத்த குழந்தைகள் மருத்துவ சிறப்பு நிகழ்ச்சி நபுணர் டாக்டர் கே கே அவந்திகாபாய் அவர்கள், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்கா யாழினி ஆகியோர் பங்கேற்கக்கூடிய சிறப்பு கண்ணாடி மாளிகை. நேர்கள் பங்கேற்க 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். உலக தாய்ப்பால் வாரமா ஒவ்வொரு ஆண்டுமே ஆகஸ்ட் 1 ஏழாம் தேதி இந்த வாரம் முழுவதுமே கடைபிடிக்கப்படுது. அப்படிப்பட்ட தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்ன, பொதுவாக ஒரு தாய்மார் எப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி கணைகளோடு நானும் காத்துட்ருக்கேன், நேயர்களும் காத்துட்ருக்காங்க, அதை விட முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் காத்துட்ருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்மா.
0: முதல்ல வந்து என்ன அப்படின்னா, எதற்காக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த விழிப்புணர்வு உலகம் முழுவதும் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம், கடைபிடிச்சிட்ருக்கோம், என்ன காரணம், இதோட என்ன முக்கியத்துவம், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 7 வரை உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு வேணும்னு சொல்லி இந்த வாரத்தை வந்து உலகம் பூராமே வந்து ஒரு விழிப்புணர்வு, தாய்ப்பாலை பற்றியுடைய விழிப்புணர்வு வேணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு வாரமாக இந்திய மருத்துவக் கழகம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் கல்லூரி, செவிலியர்கள் பள்ளி, செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருடைய இந்த விழிப்புணர்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நிச்சயமா ரொம்ப அற்புதமாக இந்த விழிப்புணர்வு உலகம் முழுவதும் WHO கொண்டாடிட்டு இருக்கோம், கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து எதற்காக ஒரு பெண் வந்து குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அதாவது எக்ஸாமுக்கு முதல் நாள் படித்தா மட்டும் போதுமா, அதுக்கு முதல்ல இருந்து படித்தா மட்டும்தானே அந்த பரீட்சை எழுத முடியும், அந்த மாதிரி ஒரு குழந்தையை உருவாக்கணும் அப்படின்னா அந்த பெண் எந்த ஸ்டேஜிலேருந்து, எந்த ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது கர்ப்பமானதுலேருந்தா இல்லை அந்த பெண் பூ பெய்தல், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதில் இருந்து ஆரோக்கியமாக இருக்கணுமா, உடல் மனம் சார்ந்த விஷயங்கள் சொல்லுங்கள் டாக்டர்.
2: ஆக்சுவலாக நான் வந்து டாக்டர் அவந்திகாபாய், சீனியர் பீடியாட்ரிக் கன்சல்டன்ட். நீங்கள் வந்து கேட்குற கேள்வியை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் கொண்டாடுறோம் இல்லையா, ஆகஸ்ட் 1 to 7 வரைக்கும், அதுக்கு வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு தீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த தீமை பற்றி முதல்ல வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த தீம் என்னென்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் இன் லைஃப்

0: ஸ்ட்ரெங்தன் வாட் ஒர்க்ஸ். அதாவது இது இங்கிலீஷில் அவங்க சொல்லியிருக்காங்க, தமிழில் சொல்லணும் அப்படின்னா வாழ்வின் முதல் பெர்மனெண்டான நிலையான தொடக்கத்திற்கு தாய்ப்பாலே மருந்து. அதை வந்து என்னென்ன வழிமுறைகளை கடைப்பிடிக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து தீவிரப்படுத்த வேண்டும். அதை பற்றி வந்து WHO வந்து தீமாக வந்து இந்த வருஷம் வந்து கொண்டாடுது. இப்போ இந்த WHO வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கில் வந்து நம்ம வந்து என்ன வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்க போகிறோம். இப்போ சார் வந்து முதல்ல சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து தொடங்கணும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், ஒரு லேடிக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சமூகம் சோஷியல், அதுக்கப்புறம் தன்னார்வலர்கள், அதுக்கப்புறம் சுகாதார அமைச்சகம், இவங்க எல்லாமே வந்துட்டு இவங்களோடு சேர்ந்துட்டு அரசாங்கமும் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் தான் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது, தாய்ப்பால் கொடுக்கறது அப்படிங்கிறது ஃபுல் சக்ஸஸ் வந்து ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே வந்து நான் வந்து இதில் என்னென்ன சொல்ல வர்றோம், அதாவது ஒரு தாய்க்கு என்னென்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்னால் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 hour குழந்தை பிறந்து நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி சிசேரியன் ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு முதல் 1 hour தாய்ப்பாலை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் 6 மாதங்களை தொடர்ந்து தாய்ப்பால் மட்டுமே, எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதனால் 6 மாதங்கள் தாய்ப்பால் மாத்திரமே கொடுக்கணும். 6 மாதங்களுக்கு பிறகு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், அதாவது இதர உணவு வகைகள் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து அதுக்கப்புறமும் வந்துட்டு 2 வருடங்கள் குறைந்தது இல்லை அதுக்கு மேலும் வந்துட்டு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய தாய்மார்கள் முதல் குழந்தை ஆனால் அவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதாவது முதல்ல எப்படி வந்து பிரஸ்ட் வந்து கொடுக்கறது குழந்தைக்கு, அது கூட வந்து தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணுங்கிறது வந்து இந்தனோட சாராம்சம்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பொழுது, அதாவது ஒரு பெண் வந்து படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அந்த ஓட்டத்திலே இருக்கும் பொழுது கிமு கிபி மாதிரி குழந்தை பிறப்பிற்கு முன்பு குழந்தை பிறப்பிற்கு பின்புன்னு சொல்கிற மாதிரி குழந்தை பிறந்த உடனே அவங்க உடல்நலம் மனநலம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஆகுது இல்லையா? முதல்ல வந்து எப்படி மனநலத்தில் அவங்க வந்து தயாராகணும், ஒரு குழந்தை பிறக்க போகுது இரவு முழுவதும் விழித்திருந்து பார்க்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி மனநிலை எந்த மாதிரி தயாராகணும்?
2: மேடம், இது ரொம்ப நல்ல க்வெஸ்சன். ஏன் அப்படின்னாக்கா, இது முன்கூட்டியே அவங்க வந்து மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசு. அதாவது லாக்டேஷன் கவுன்சிலிங் சென்டர், லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர், அந்த மாதிரி அரசு மருத்துவமனையிலையும் சரி மாவட்ட அளவிலான மருத்துவமனையிலையும் சரி தொடர்ந்து இந்த மாதிரி லாக்டேஷன் கவுன்சிலிங் சென்டர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இதில் யாரெல்லாம் பயன்பெறுவா அப்படின்னு பார்த்தாக்க, கருவுற்ற தாய்மார்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே அவங்களோட பிரஸ்டெல்லாம் செக்அப் பண்ணி நம்மளுடைய மகப்பேறு மருத்துவர்கள் அவங்கள நல்லா கவுன்சில் பண்ணி அந்த பிரஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ், தாய்ப்பால் ஊட்டுதலோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லி அவங்கள வந்து கவுன்சிலிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. அரசும் பல்வேறு திட்டங்களை இதில் செயல்படுத்திக்கிட்டு வராங்க. இதில் மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க, அவங்க மாசமாக இருக்கிற காலத்திலேயே அவங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏதாவது இருக்கா, அதனால் அவங்க பின்னாடி தாய்ப்பால் கொடுக்கறதுல பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு இரும்பு சத்து தேவைன்னா இரும்பு சத்து மாத்திரைகள் கொடுக்கறது, பிற சத்துக்கு குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை களையிறது, இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகள் அரசு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வராங்க. அது அரசு மருத்துவமனைகள், அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார மையம், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இதில் இன்வால்வ் ஆகி தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே வராங்க.
1: கண்டிப்பாக அருமையான நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களும் கேள்வி கேட்கறதுக்காக காத்துட்டே இருக்காங்க, கேட்டுடலாம். வணக்கம். காலை வணக்கம், சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்க இல்லையா? வணக்கம்மா.
4: வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார்.
3: அம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பெரும்பாலான பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமான உணவு உட்கொள்றது இல்லை, அதனாலேயே அவங்களுடைய பலகீனமான இது சத்து குறைவு வந்து நிறைய பேர்த்துட்ட இருக்கு. நான் சொல்றது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே, ஆனா அவங்க ஒரு தாய்மை அடைஞ்சு தாயானதுக்கப்புறம் நிறைய சத்துக்கள் தேவைப்பட்டது. அப்படி இருந்து அவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி

0: பால் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பலகீனம் ஏற்படும். இந்த தூக்குகளுக்கு என்ன அப்படின்றது ஒரு நல்ல விளக்கமா கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றிங்க ஐயா, உங்களுக்கான விளக்கமான பதில் டாக்டர் செல்வாங்க.
2: நன்றிங்க ஐயா, நீங்க கேட்கிற கேள்வி சரிதான். இப்போ வந்து பள்ளிகள்லயே வந்து வாராந்திர செக்கப் பண்ணுறோம், அதாவது வாராந்திர விழிப்புணர்வுன்னு சொல்லி அந்த 11 வயசுலேருந்து 15 வயசு உள்ள அந்த அடலசன் குரூப், அந்த வளர் இளம் பெண்கள் சொல்கிற அந்த அவங்களுக்கு வார வாரம் சத்து மாத்திரை, அதாவது முக்கியமாக அயன் ஃபோலிக் ஆசிட் உள்ள மாத்திரைகள் நாங்கள் அரசு தரப்புலேருந்து விநியோகம் பண்ணுறாங்க. அதை வந்து அந்த குழந்தைகள் சாப்பிட்டாலே அந்த அவங்களுக்கு இரத்த சோகை இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது. மேலும் நம்ம வீட்லேயுமே வந்து இந்த மற்ற உணவுகளெல்லாம் ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி உணவுகளெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல சுண்டல் கீரை வகைகள் பழங்கள் அதை ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னாலே அந்த வளர் இளம் பெண்கள் வந்து பின்னாடி தாய்மை அடையும் போது அவங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது. ஏன்னா அது தாய்மார்களுக்கு மட்டும் நம்ம உணவுங்கிறத விட்டுட்டு முதல்ல வளர் இளம்பெண்கள்லேருந்தே இதை நம்ம வந்து கொண்டு வரணும். நன்றி.
1: நிச்சயமாக அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, நான் முதலையே கேட்ட ஒரு கேள்விதான், எந்த மாதிரி தயாராகணும் ஒரு பெண் வந்து கர்ப்பமானதுலேருந்து அந்த 2-3 மாதங்கள்லேருந்து தயாராகணுமா, இல்லை பொதுவாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து குழந்தை உடல் நலத்தில் வந்து பெண்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
3: இது வந்து நான் ஒரு அரசு இப்போ முன்னெடுத்துட்டு இருக்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியும். இப்போ போஷன் அபியான், போஷான் அபியான் 2018 ஆரம்பித்த ஒரு திட்டம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்க, எந்தெந்த குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, பிறந்தது முதல் 6 வயது உடைய ஒரு குழந்தைகள், இவங்க வந்து ரொம்ப அந்த வல்னரபிள் குரூப் அப்படிம்பாங்க. எல்லா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸுமே எதிர்ப்பு சக்தி அப்போ டெவலப் ஆகிட்டுருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த குரூப் சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி வளம் இளம் பருவத்தினர், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்கள், இவங்களை மட்டுமே பாதுகாக்கிறதுக்காக நமது மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த போஷன் அபியான் திட்டம். அதாவது மாசமாக இருக்கிறவங்கள ப்ளஸ் அந்த வளம் இளம் பருவத்தினர் அந்த ஸ்டேஜ்லேயே, அதாவது அவங்க ஹையர் ஸ்கூல்ஸ் படிப்பாங்க இல்லையா அந்த ஸ்டேஜ்லேயே அவங்கள கண்டுபிடிச்சு, அந்த அணி முக்கியமான ரீசன், இப்போ குறைப்பிரசவத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தாக்க அது இரத்த சோகை. அந்த இரத்த சோகையை கலைந்தெடுக்கிறது, அப்புறம் வேறு சில அவங்களுக்கு வந்து அந்த பர்சனல் ஹைஜீன் பற்றி, அவங்களோட நியூட்ரிஷன்ஸ் பற்றி, என்ன மாதிரி உணவுகளை அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க அந்த வளம் இளம் பருவத்தினருக்கே அவங்க எடுத்துரைக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா இந்த அயன் கால்சியம் மாத்திரை கொடுக்கறதோடு சேர்த்து ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்குதல், இதெல்லாம் அரசு தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த போஷான் அபியான்கிற மத்திய அரசின் திட்டம் இது முழுக்க முழுக்க டிஜிட்டலைஸ் பண்ண திட்டம். மித்த திட்டங்கள் அப்படி கிடையாது, இது டிஜிட்டலைஸ் பண்ண திட்டம் அப்படிங்கிறதுனால ஒருத்தவங்க அதில் ஃபஸ்ட்டு பதிஞ்சதுலேருந்து கடைசியாக அந்த மதர் சரியாகி போகிற வரைக்கும் இவங்க முழு கண்காணிப்பில் இருக்காங்க.
1: ரொம்ப அருமையாக, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பெண் குழந்தைகள் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா ஒரு முழுமையான ஊட்டச்சத்தை அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது டாக்டர், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ குழந்தை பிறந்த உடனே அவங்க 10 மாதம் சுமந்து பெற்றாலும் வெளியில் குழந்தை வந்த உடனே அவங்க மனநிலை வேறு மாதிரி மாறிடும். சில நேரங்களில் எதற்காக அழுகுதுன்னு தெரியாது. பசிக்கும் பொழுதுலாம் தாய்ப்பால் கொடுக்கணுமா, இல்லை கொடுக்கும் பொழுது அந்த தாய்ப்பால் வந்து முழுமையாகவே குழந்தையோட பசியை வந்து நிவர்த்தி செய்து, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது?
4: இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து குழந்தை பிறந்த உடனே தான் வரும். ஆக்சுவலாக தாய்ப்பால் வந்து ஒரு அம்மா கொடுக்கறது வந்து குழந்தைக்கு வந்து கரெக்டாக இருக்கும், கூடவே கூட இருக்கும். அது வந்து இந்த குழந்தை அழுகிறதுனால வந்துட்டு நிறைய மிஸ்கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு வந்து பால் பத்தலை அதனால் நீ இது புட்டிப்பால் கொடு அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, குழந்தை வந்து தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும், கொடுக்க முடியும். என்னை கேட்டால் ஒரு 90% மதர்ஸ் வந்து கொடுக்கத்தான் முடியும். எல்லா மதரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கணும். முதல்ல என்னால் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு கொடுக்கணும். அதுக்கு மேலே குழந்தை வந்து அழுகத்தான்

0: ஏன் அழுகுது அப்படின்னா, முதல்ல ஒரு 6 வாரங்கள் அழுகாது, 23 மணி நேரம் வந்து தூங்கிட்டே இருக்கும். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம், 21 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கும். 6 வாரத்திலேருந்து ஆரம்பிக்கும். அது வந்து வயிற்று வலி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த குடல் நரம்புக்கும் மூளைக்கும் வந்து கனெக்ஷன் ஏற்படுது அந்த டைமில். அதனால் வந்துட்டு அந்த குழந்தை வந்து ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணி அழுகுது. அதனால் வந்துட்டு தாய்ப்பால் வந்து பத்தலை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. என்ன சந்தேகம் வந்தாலும் டாக்டரை அணுகி அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளணும் என்கிறது தான் எங்களோட விருப்பம்.
1: கண்டிப்பாக. இதில் வந்து இன்னொரு கேள்வி வந்து, தயக்கத்தோட நிறையா பெண்கள் வந்து இதெல்லாம் கேட்கலாமா, எப்படி கேட்குறது அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு இருக்கும். பொதுவாக உடல் பருமன் இருக்காங்க, ரொம்ப குண்டாக இருப்பாங்க, சிலர் ஒல்லியாக இருப்பாங்க. உடல் பருமனுக்கும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் எதுவும் சம்மந்தம் உண்டா?
2: இது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். சப்போஸ் நிறைய பேர் என்னன்னாக்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, இல்லை உடல் பருமனாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு ஏதாவது கர்ப்பகால நோய்கள் இருக்கும். அதாவது சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அந்த மாதிரி கர்ப்பகாலத்துலேயே வரக்கூடிய ஒரு சில நோய்கள் இருக்கும். இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்க, நம்மளால் நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதெல்லாமே வந்து முற்றிலும் ஒரு தவறான கருத்து. அவங்க கண்டிப்பாக எல்லாருமே நார்மல் பர்சன்ஸ் மாதிரி தாய்ப்பால் கொடுக்கலாம். இப்போ மேடம் ஆல்ரெடி கேட்ட மாதிரி, நம்மளுடைய தாய்ப்பால் நம்ம குழந்தைக்கு போதுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 7 தடவைக்கு மேலே நல்லா யூரின் போகிறாங்க. தாய்ப்பால் குடித்த உடனே 1 to 1.5 மணி நேரம் நல்லா தூங்குறாங்க. இது 2 விஷயங்களை வச்சு, அப்புறம் வெயிட் மானிட்டரிங் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனைகளில் பண்ணணும். இது 2 விஷயங்களே ஒரு தாய்க்கு பார்த்தாங்க, இது 2 கிரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தைக்கு போதுமான தாய்ப்பால் அவங்கக்கிட்ட இருக்குது. ஒன்று, யூரின் ஒரு நாளைக்கு 7 தடவைக்கு மேலே போகணும். இன்னொன்று, ஒரு தடவையும் பால் குடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தை 1 to 1.5 மணி நேரம் நல்லா தூங்குனாங்க அப்படின்னாவே என்ன அப்படின்னா, அவங்க அந்த குழந்தையோட அந்த அம்மாவோட தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு போதும் அப்படின்னு அர்த்தம். மித்தபடி நம்ம உடல் பருமனோ இல்லை வந்து நம்மளோட தேகம் மெலிந்து காணப்படுறதுக்கும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
1: இது இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுதே ஒரே மாதிரி 2 மார்பிளையும் ஒரே மாதிரி தான் தாய்ப்பால் சுரக்குமா? ஏன்னா ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது அடுத்த சைடில் வந்து பால் அதிகமாக வெளியேறும் இல்லையா? இந்த மாதிரி நிறையா பெண்கள் சந்திச்சிருப்பாங்க, இதை பற்றி சொல்லுங்கள்.
0: அப்படி வந்து 2 மார்பிளையும் வந்து தனித்தனியாக வந்து 1 மார்பிளை கூடுதல், 1 மார்பிளை குறைச்சி அப்படியெல்லாம் வந்துட்டு வராது. பால் வந்து ஒரு சைடு வந்து பால் வந்து குடிக்க ஆரம்பித்தாலே, குழந்தை சப்ப ஆரம்பித்தாலே வந்துட்டு 2 மார்பகங்கள்லேருந்தும் பால் வந்து சுரக்கும். இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களிடத்தில் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க, ஒரு சைடு கொடுக்கும்போது எனக்கு இன்னொரு சைடு வந்து ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில நேரம் என்ன ஆகுன்னா, ஒரு தாய் வந்து அவங்களோட பொசிஷன் ஏற்ற மாதிரி ஒரு சைட்லேருந்தே கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சைடில் கொடுத்துட்டே இருக்கிறனால வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து வேணா அந்த இன்னொரு சைடில் வந்து பால் சுரக்கிற வந்து குறையுமே தவிர நார்மலாக வந்து அந்த மாதிரி ஆகாது.
1: அதே மாதிரி இன்னொரு பிரச்சனைகள், ஓரளவு குழந்தை 6 மாதம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலை இல்லை வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் நேரம் தாமதம் ஆகுது அப்படின்னா பால் கட்டி ஏற்படுது. அந்த நேரங்களை எப்படி பெண்கள் சமாளிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: இதில் நம்ம முழுமையான தாய்ப்பால் ஊட்டல் அப்படின்னா தான் நம்ம 6 மாதம் முடிய சொல்கிறோம் மேடம். அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு வெறும் தாய்ப்பால் 6 மாதம் முடிய கொடுக்கணும், தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறோம். ஆனால் உலக சுகாதார மையம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்னா, 2 வயது அதாவது முழுமையான தாய்ப்பால் ஊட்டல் தான் 6 மாதம் முடிய, ஆனால் அதற்கப்புறம் இணை உணவுடன் சேர்த்து தாய்ப்பால் 2 வயது முடியவே கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மூளை 80% வளர்ச்சி 2 வயதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. அதனால் அந்த மூளைக்கு தேவையான அனைத்து மூலப்பொருளும் இந்த தாய்ப்பாலில் இருக்கிறதுனால 2 வயசு வரைக்கும் கண்டிப்பாக இந்த தாய்ப்பால் ஊட்டலை நம்ம கண்டினியூ பண்ணணும். அப்புறம் மேடம் இந்த ஒர்க்கிங் உமனை பற்றி கேட்ட ஒரு அருமையான கேள்வி என்ன அப்படின்னாக்க, வெளியில் அம்மா வந்து வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், குடும்ப சூழலுக்காக இல்லை வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க, அவங்கக்கிட்ட இருக்கிற தாய்ப்பாலை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போகலாம். இது எவ்வாறு செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அவங்க மார்பகத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு சில்வர் கண்டெய்னர்

0: சின்ன சில்வர் கண்டெய்னர், டைட் மூடியோடு இருக்கிற ஒரு சில்வர் கண்டெய்னரை எடுத்து அதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிற பாலை என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட குளிர்சாதன பெட்டி இருந்ததுன்னா அதில் வச்சுக்கலாம். இல்லை ரூமில் சாதாரண ரூமில் தான் வைக்க முடியும் அப்படின்னாக்க ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் ரூமில் வச்சுக்கலாம். இல்லை குளிர்சாதன பெட்டி வசதி இருக்குது அப்படின்னாக்க நம்ம 12 மணி நேரம் வரைக்கும் குளிர்சாதன பெட்டியில் நம்ம வச்சுக்கலாம். அந்த குளிர்சாதன பெட்டியில் இருந்து எடுத்த பாலை திருப்பி அந்த சில்வர் கண்டெய்னரோடு ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் வச்சுட்டு அந்த சில்னஸ் போன பிறகு அதை குழந்தைக்கு அப்படியே கொடுக்கலாம். அதை திருப்பி நம்ம ஹீட் பண்ணணுமோ இல்லை சுத்தப்படுத்தணுமோ இதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஸோ இதில் நம்ம பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, வேலைக்கு செல்லும் தாய்மார்களாக இருந்தாலுமே அந்த தாய்ப்பால் ஊட்டுதலை நம்ம இடைவிடாமல் தொடரலாம். ரூம் டெம்பரேச்சர், அதாவது நம்ம சாதாரண வீடுகள்லேயே நம்ம 4 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். குளிர்சாதன பெட்டியில் 12 மணி நேரம் வரைக்கும் நம்முடைய தாய்ப்பாலை வச்சுக்கலாம்.
1: ரொம்ப அற்புதமாக தாய்ப்பால் எப்படி சேமித்து குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், என்ன அப்படின்னா, சில நேரம் குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் வந்து இறந்துருவாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு பால் தேவைப்படும். இல்லை ஒரு தொற்றுனால பாதிக்கப்பட்டு அவங்க தாய்ப்பால் கொடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி தானம் செய்யலாமா? அடுத்த தாயோட பால் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாமா?
0: இது காமனாக பார்க்கக்கூடிய ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் திருப்பி கேட்குறாங்க. அதாவது தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு தாய்கிட்டேருந்து இன்னொரு குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்னென்னா ஹியூமன் மில்க் பேங்க், அதாவது தாய்ப்பால் வங்கி நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இயங்குது. இதில் மதுரையில் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு தாய்ப்பால் வங்கி அப்படிங்கிறத அந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் துறையிலிருந்து பெருமையோடு சொல்லிக்கிறோம். ஆக்சுவலாக ஏற்கனவே மக்களுக்கு கண் தானம், உடல் தானம், இரத்த தானம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் தாய்ப்பால் தானம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு தெரியாத ஒரு பகுதியாகவே இருந்துகிட்ருக்கு. இங்கே என்ன பண்ணுறோம், இந்த தாய்ப்பால் தானம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க, நிறைய தன்னார்வல மதர்ஸ் இருப்பாங்க, தாய்மார்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து கவுன்சில் பண்ணி அந்த பாலை அவங்க டொனேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கன்சென்ட் ஃபார்ம், அவங்க ஒப்புதல் ஃபார்மில் கையெழுத்து போட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தீவிர இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது பரவக்கூடிய தாய்ப்பால் வழியாக பரவக்கூடிய ஒரு சில வியாதிகள், அதாவது ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி அந்த மாதிரி டிசீசஸ் தவிர மீதி தாய்மார்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், எல்லா தாய்மார்களும் அவங்களுக்கு டொனேட் பண்ணணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக அவங்க தாய்ப்பால் டொனேட் பண்ணலாம். அப்படி டொனேட் பண்ண பாலை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, பல்வேறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தான் இன்னொரு குழந்தைக்கு நாங்கள் தருவோம். டொனேட் பண்ண பாலை ஃபஸ்ட்டு பதப்படுத்துதல் டெக்னிக் ஒன்று இருக்குது, ஒரு பாஸ்டரைசேஷன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 62.5 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் அந்த பாலை நல்லா காய்ச்சின பிறகு திருப்பி குளிரூட்டி குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு கல்ச்சர் டெஸ்ட் போன்ற பல்வேறு டெஸ்ட்டுகளை உட்படுத்திய பின்னர் அந்த பால் திருப்பி குழந்தைகளுக்கு சென்றடையுமாறு பார்த்துக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஒரு மதர் இருக்காங்க, அவங்களுக்கு பால் இல்லை, அவங்க இல்லை வேறு ஒரு காரணங்களால் பால் கொடுக்க முடியாமல் போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு எந்த விதமான தொற்று நோயும் இல்லாத இன்னொரு தாய்கிட்டேருந்து தாராளமாக அந்த குழந்தை அந்த பாலை குடிக்கலாம்.
1: அற்புதமாக நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுட்ருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம், வெள்ளி, வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
4: இந்தியாவின் மாபெரும்

பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 11:33, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக தன்னிகரற்ற தாயமுதம். சிறப்பு நேரலையில் மதுரை இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் NJ மணிவண்ணன் அவர்கள், மூத்த குழந்தைகள் மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் KK அவந்திகாபாய் அவர்கள், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்காயாலினி ஆகியோரோட சிறப்பு நேரலை கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களோட சந்தேகங்களுக்கு பங்கேற்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 2530170 2530171 என்ற எண்களில் பெறலாம். சொல்லுங்க டாக்டர், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க, இப்போ நேயர் காத்துட்டே இருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம்.
2: கண்டிப்பா பேசுவோம்.
1: வணக்கம்.
2: முதல்ல சொல்லுங்க.
1: வணக்கம். நான் சொல்லுங்க பேசுறீங்க.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க உங்களோட கேள்விகள்.
3: இந்த முதல் பால் அப்படிங்கறது, இந்த சீம்பால், அது வந்து பிறந்த குழந்தைகளுக்கு 4 hours குள்ள குடுக்கறது உகந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 4 hoursக்கு மேல அந்த ஒரு சீம்பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கல அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவா இருக்காதா, அல்லது ஏதாவது பக்க விளைவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து இந்த ட்ரெடிஷ்னலா இந்த சீம்பால் அப்படின்னு சொல்லறது முதல் 5 நாட்கள் வரைக்கும் பெண்களுக்கு சுரக்குமா? அது எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த சீம்பால் அப்படிங்கறது கிடைக்கும்? அதுல இருக்கக்கூடிய அந்த மகித்துவம் என்ன, அதை பத்தியும் சொல்லுங்க மேம்.
1: நன்றி நன்றி, உங்களுக்கான பதில் சொல்ல காத்துட்டு இருக்காங்க.
4: நல்ல கேள்விம்மா. இது வந்து அது வந்து இப்போ எப்படி சொல்கிறோம்னா, அந்த சீம்பால்ங்கிறத வந்து கோல்டன் மில்க், தங்கப்பால் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இதை வந்து முதல் தடுப்பூசி அந்த வகையில் தான் நாங்களே இதை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது. இது வந்து முதல் 4 முதல் 5 நாட்களுக்கு இது சுரக்கும். இது என்ன வேடிக்கைனா, இது மிக குறைந்த அளவு தான் சுரக்கும். அதனால் நிறைய தாய்மார்கள் இது வந்து பால் கம்மியாக சுரக்குது, பால் பத்தலைன்னு சொல்லிட்டு சில மற்ற பாலை கொடுக்கறதுக்கு நினைப்பாங்க, ஏன்னா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி தேவையில்லை. அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அந்த தாய்கிட்டேருந்து அந்த பால் சுரக்கும். ஸோ இந்த தங்கப்பாலில் வந்து என்ன முக்கியமானதுன்னா, நிறைய அளவு புரோட்டீன், புரதச்சத்து மிக அதிக அளவும், IgA என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தியான அந்த காரணிகளும் இந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ இந்த சீம்பால் வந்து அதனால தான் இதை வந்து இப்போ வந்து கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லி, கோல்டன் லிக்விட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ இந்த சீம்பால் முதல் 4 முதல் 5 நாட்களுக்கு இது முக்கியமாக, மிக முக்கியமாக கொடுக்கறதுனால குழந்தைக்கு நல்ல புரதச்சத்தும் கிடைக்கிது, அதுபோக நல்ல எதிர்ப்பு சக்தியோடு அதனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் சுரக்கிற மில்க் வந்து 4-5 நாட்களுக்கு பிறகு சுரக்கிற மில்க் வந்து குழந்தைக்கு வந்து தேவையான அந்த சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்னு சொல்லிய மாவுச்சத்தும் கலந்து அதுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த தங்கப்பால்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அந்த முதல் 4 முதல் 5 நாட்களுக்கு மிக மிக முக்கியமாக கொடுக்க வேண்டியது ஒன்று.
1: நன்றிங்க டாக்டர், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அடுத்து ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்
5: மேடம். வணக்கம் மேடம். டாக்டர், சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது மதுரை.
1: நீங்கள் பேசுறது கிளியரா கேட்கல, கரெக்டா ஒரு இடத்துல இருந்து பேசுங்க. சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க.
5: டாக்டர் வணக்கம். டாக்டர்
1: வணக்கம்.
6: வணக்கம்.
5: இப்ப எனக்கு வந்துட்டு இப்ப இருக்கிற

0: ஜெனரேஷன்ல வந்துட்டு குழந்தைங்க தாய்மார்கள் வந்து பால் குடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி பண்ண ரெண்டாவது பால் தாய் இந்த மாதிரியான பால் நிறைய கிடைக்கும். அதனுடைய அதனால தலை
1: சரி நன்றி நன்றிங்க ஐயா. மூணாவது க்வெஸ்சன் இருக்கா சொல்லுங்க.
0: ஆமா இந்த இருக்கிற காலகட்டத்துல டிஜிட்டல் லைஃப்ல போயிட்டாங்க. அந்த டிஜிட்டல் லைஃப்னால குழந்தைக்கும் தாய்க்கும் என்ன என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் வரும் அதை கேட்க.
1: சரி நன்றி நன்றிங்க. ரொம்ப அற்புதமா மூணு கேள்விகள் நானே சொல்லிடுறேன். முதல் கேள்வி அவங்க சொன்னாங்க, இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது தாய்மாரா மாறின உடனே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அதாவது ஒரு மனநிலையில வந்து சந்தோஷமா கொடுக்கணும், நம்மளை கொடுக்குறோமே இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணுமே முதுகு வலிக்குதே அப்படின்னு நிறைய பேர் இப்பயும் நிறைய பேர் சங்கடப்பட்டுட்டே கஷ்டப்பட்டுட்டே கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதை பத்தி கேட்டிருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: இதை பற்றி சொல்லணும்னா நான் முதல்ல தாய்ப்பால்னால என்னென்ன நன்மைகள் இருக்குது, குழந்தைக்கு என்ன நன்மை, பிறகு தாய்க்கு என்ன நன்மை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அம்மாக்களுக்கு. அந்த மாதிரி தெரியப்படுத்தினால் அவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் படவே மாட்டாங்க. நான் வந்து குழந்தைக்கு வந்து முதல்ல வந்து சொல்லிடுறேன். இப்போ குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வந்து கொடுக்கறனால தாய்ப்பாலில் நிறைய வந்து ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஆன்டிபாடிஸ்னால் வந்து தொற்று நோய்க்கு எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குது. அதனால் வந்துட்டு அடிக்கடி வர்ற சுவாசக்குழாய் தொற்று, செவி தொற்று, அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த இன்சிடென்சஸ் எல்லாம் வந்து குறையுது. அப்போ இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி உலக அதாவது இந்திய அளவில் வந்து நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு கீழே இருக்க குழந்தைகளோட டெத்து சதவீதம் குறையுது. பிறந்த உடனே வந்து இறக்கிறதுலையே அந்த குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் குறையுது. அண்டர் ஃபைவ் இயர்ஸ் வந்து 820,000லேருந்துட்டு இப்போ வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு தாய்ப்பாலில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கிறனால. அது மாத்திரம் இல்லை இப்போ வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு ஐக்யூ வந்து ஜாஸ்தி இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு தெரிய வரும். மூணாவது என்னென்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி ஆஸ்துமா, இந்த தோல் அலர்ஜி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இன்சிடென்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு குறைவு அப்படின்னு ஸ்டடீஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாலாவது என்னென்னா, ரொம்ப குழந்தைங்க வந்து வெயிட் வைக்காது, ஒபீசிட்டி வராது, அதுக்கப்புறம் வந்துட்டு உடல் பருமன் ஏற்படாது. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் வர்ற சர்க்கரை நோய் அதெல்லாம் வந்து இன்சிடென்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைவு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் குழந்தைக்கு. ஆனால் தாய்மார்களுக்கும் வந்து இதில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் கொடுக்கறதுனால கர்ப்பப்பை சுருங்குது, அதனால் வந்துட்டு இரத்த கசிவு ஏற்படுது வந்து குறையுது. அவங்களுக்கும் வந்துட்டு இந்த உடல் பருமனை வந்து தவிர்க்குது, அதனால் வந்துட்டு அவங்களுக்கும் டயபெட்டிஸ் சர்க்கரை நோயெல்லாம் வர்றது வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது என்னென்னா, பிற்காலத்தில் ஏற்படுற பிரஸ்ட் கேன்சர், மார்பகம் புற்றுநோய், அப்புறம் வந்து சினைப்பை புற்றுநோய், ஒவேரியன் கேன்சர், இதெல்லாம் வந்து இன்சிடென்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்டடீஸில் தெரிஞ்சிருக்குது.
1: நிச்சயமாக அற்புதமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதில் வந்து ஒரு தாய் வந்து என்னோட குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் குழந்தை பிறந்த உடனே அந்த மென்மையான அந்த வாயால் அதை கரெக்டாக பிடித்து குடிக்கக்கூடிய இயல்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஸோ அந்த இளம குழந்தைய வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
3: மேடம் இது எப்படி அப்படின்னு கேட்டாக்க, அவங்களுக்கு அந்த லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் சென்டர், இதுக்கான முன்னெடுப்புகளை அவங்க ஃபஸ்ட்டே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. நம்மளும் வந்து அந்த பல்வேறு புகைப்படங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டாஃப்ஸை வச்சு, செவிலியர்களை வச்சு நம்ம ட்ரைனிங் தரோம். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, எல்லா தாய்மார்களுடைய மார்பகங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சில பேருக்கு அந்த பால் கட்டுதல் அப்படிங்கக்கூடிய பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுனால அவங்களால ஈஸியாக பால் கொடுக்க முடியறதில்ல. இல்லை சில பேருக்கு என்னென்னா, அந்த மார்பக காம்புகள் உள்ளடங்கின மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா எப்பயுமே குழந்தைக்கு ஈஸியாக அவங்களால சவைக்க முடியும். இந்த பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் இருந்தது இந்த அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மாரை நல்ல ஒரு வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அந்த கட்

0: ஊற்றின பாலை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா அந்த குழந்தைகளை சவைய விட்டோம்னா அவங்க ஈஸியாக சவையுவாங்க. எந்த குழந்தைகளுக்குமே அவங்களோட அம்மாவோட மார்ல சவைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. எய்தர் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க, நம்மளோட பொசிஷன் கரெக்டாக இருந்திருக்காது, இல்லை நம்ம ப்ராப்பராக அவங்க குழந்தைகளை வச்சு கொடுக்க தெரியாமல் இருந்திருப்போம். அதனால் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வருமே ஒழிய, குழந்தைகளால் அவங்களோட அம்மாவுடைய மார்பில் நேரடியாக சவைய முடியாது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அம்மாவுக்கு அந்த மார்பகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அதாவது ஏதாவது பால் ரொம்ப நாள் அவங்க ஐசியூவில் இருந்து அந்த பால் கட்டி ஏதாவது சலம் கட்டிடுச்சா, இல்லை பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் வந்துருச்சா, இல்லை மார்பக காம்புகள் உள்ளடங்கின மாதிரி இருக்கா, அந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டறிந்து தீர்க்கறது மூலயமா நம்ம இந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாம்.
1: கண்டிப்பாக. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இரட்டை குழந்தைகள் பிறக்கும், ஒரு குழந்தை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ இரட்டை குழந்தைகள் அப்படின்றபோது அவங்கள எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது என்ன பொசிஷனில் உட்காரணும், எப்படி உட்கார்ந்து கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள் டாக்டர்.
2: இப்போ வந்து அதாவது இறைவன் படைப்பில் இரட்டை குழந்தைங்கிறது வந்து அந்த அம்மாவுக்கு இரட்டை குழந்தை, ஸோ அந்த அளவுக்கு தேவையான பால் அந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக சுரக்கும். ஸோ ஒரு தடவை ஒரு மார்பிளையும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு மார்பிளையும் கொடுக்கறது சாலச் சிறந்தது. அதுபோக இதுக்கு இப்போ ரெண்டு மூணு டெக்னிக்ஸ் இப்போ வச்சுருக்கோம், ஃபுட்பால் டெக்னிக், தொட்டில் முறை, அந்த மாதிரி. அதாவது அந்த குழந்தையை எப்படி அணைச்சி மார்போடு அணைச்சி பால் கொடுக்கணுங்கிறது, அதுக்கெலாம் வந்து நாங்கள் இந்த படங்கள் மூலமாகவே இப்போ ஏன் அதாவது கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கும்போதே இரட்டை குழந்தைன்னு நாம் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறமே இதுக்கு வந்து எப்படி பால் கொடுக்கணும் அந்த முறை எப்படிங்கிறத செவிலியர்களை வச்சும் நாங்களும் நேரடியாகவே எங்கள் குழந்தை தாய்மார்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். அதனால் இரட்டை குழந்தைகளுக்கு தேவையான தாய்ப்பால் வந்து அந்த தாய்கிட்டருந்தே கண்டிப்பான முறையில் கிடைக்கும்.
1: பொதுவாக குழந்தைக்கு வந்து என்னதான் தாய்ப்பால் நம்ம நிறைவாக கொடுத்துட்டோம் அப்படின்ற மனநிலை இருந்தாலும் அந்த குழந்தைகள் வந்து விரல்களை அப்பப்போ சப்பிட்டே இருப்பாங்க. அது தாய்மாருக்கு என்னென்ன ஒருவேளை பத்தலையோ வேறு எதுவும் நம்ம அடிஷ்னலாக கொடுக்கணுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்?
0: நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேடம், அதாவது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அதாவது உடல் வளர்ச்சி ஒரு நாளைக்கு 10-30 கிராம் வரைக்கும் கூடுனாவே அதை நார்மல் உடல் எடை கூடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கூடுதா? குழந்தை பால் அருந்தின பிறகு 1 மணி நேரம் தூங்குறாங்களா? 6-7 துறைக்கு மேலே அவங்க சிறுநீர் கழிக்கிறாங்களா? இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குழந்தைகள் அழுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. குழந்தை வந்து தாய்ப்பாலுக்கு எல்லா அழுகையும் வந்து பசியின் அழுகை கிடையாது. இப்போ குழந்தைக்கு வந்து அவங்களோட போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் அழுகலாம், இல்லை சுற்றுச்சூழல் ரொம்ப வெப்பமாகவோ இல்லை ரொம்ப குளிராகவோ இருந்தால் அவங்க அழுகலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள், அவங்களோட ஒரே பாஷை வந்து அழுகை தான். அதனால் எல்லா அழுகையும் வந்து தாய்ப்பாலுக்கான அழுகை கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, ஃபீடிங் ஆன் டிமாண்டு. நான் 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை கரெக்டாக என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டேன், அடுத்த 2 மணி நேரம் கழித்து தான் நான் பால் கொடுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ 2 மணி நேரம் கழித்து பால் கொடுத்துட்டாலும் நடுவில் நிறைய யூரின் மோஷன்லாம் போயிட்டாங்கன்னா திருப்பி அந்த குழந்தை அழதான் செய்வாங்க. அப்போயும் திருப்பியும் தூக்கி பால் கொடுக்கணும். இதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா, குழந்தைக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் பால் கொடுக்கணும். நம்ம பால் கொடுக்கறது போதுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபீடிங் ஆன் டிமாண்டு. குழந்தை வந்து இந்த கையெடுத்து வாயில் வைக்கிறது, இந்த உதட அசைவுகள் பண்ணுறது, நாக்கு அசைவுகள் பண்ணுறது, இது எல்லாமே அந்த ஹங்கர் கியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசியின் அறிகுறி தான்.
1: நிச்சயமா. இப்போ இன்னொரு விஷயம் கேட்க தோணுது, இப்போ அந்த நேர் 2வது கொஸ்டினா உணவு முறை அப்படின்னு சொன்னாரு. உணவு முறைகளில் ரொம்ப முக்கியத்துவம், இதில் என்னன்னா அந்த காலத்தில் ரொம்ப உரப்பு சாப்பிடாத, நீங்கள் வந்து பால் கொடுக்குறாது குழந்தைக்கு பாதிக்கும், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாத, சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? இது உண்மையாகவே அது குழந்தைக்கு தாய் மூலமா வருமா?
3: நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வந்து ரொம்ப காமனாக வந்து எல்லா தாய்மார்களும் கேட்குற கேள்வி. இதில் வந்து கொஞ்சம் உண்மை இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு குழந்தை வந்து எடுக்கிற உணவை பொறுத்து அதை வந்து தாய்ப்பாலில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மருந்து வகைகள் அது வேறு. சாப்பாடு வகைகளில் வந்து சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப உரப்பு அம்மா சாப்பிட்டா அது வந்து அழுகும். அந்த மாதிரி வந்து அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டனால

0: இது அழுகுது, இந்த மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் சாப்பிட்ட அன்னைக்கு வந்து அது ரொம்ப அழுகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அது இதெல்லாம் வந்துட்டு ஒரு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாது, அந்தந்த தாய்மார்களுக்கே வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து அவங்க பார்த்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை தவிர்க்கலாம். மற்றபடி வந்து மெடிசின்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து தாய்மார்களுக்கு வந்து சாப்பிட்றது மருந்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய மருந்து வந்து அதில் செக்ரெட் ஆறுதில்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் உங்கள் மருத்துவரை வந்து அணுகி அவர்கிட்ட வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கொடுக்கணும். ஆனால் இரும்பு சத்து மாத்திரை, கால்சியம் மாத்திரை அம்மாக்கள் கண்டிப்பாக வந்து பால் கொடுக்கும் வரையும் அதுக்கப்புறமும் வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
1: சாப்பாட்டு முறைகள் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வெயில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடியது, என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் தாய்ப்பால் மட்டும் பத்தாது, வெது வெதுப்பான தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும், இதில் எது எந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம்?
2: கரெக்ட் மேடம், இது வந்து முதல் 6 மாதத்துக்கு என்ன வெயில் காலமாக இருந்தாலும் கடுமையான கோடைக்காலமாக இருந்தாலும் தாய்ப்பால் மட்டுமே போதும். ஏற்கனவே துர்கா மேடம் சொன்ன மாதிரி அந்த குழந்தை ஒரு நாளைக்கு 6-7 முறைக்கு யூரின் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலே அதனுடைய தண்ணீர் சத்து சரியான அளவில் இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் முதல் 6 மாதத்துக்கு முழுமையான தாய்ப்பால் மட்டுமே போதும், வேறு எந்த திரவமும் தண்ணீர் உள்பட எதுவும் வேண்டியதில்லை.
1: நிச்சயமா, இப்போ பெரும்பாலும் குழந்தைகளை பராமரிக்கிறது பெரியவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, மருத்துவர் ஒன்று சொல்லுவாங்க. இது தாய்மாருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய சந்தேகங்கள். இந்த சந்தேகங்கள்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு மருத்துவரா என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள் பிரசவத்தின் போதே நீங்க கொடுக்குறீங்களா, பிரசவத்திற்கு முன்னாடி கர்ப்ப காலங்களில் கொடுக்குறீங்களா, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
2: இல்லை மேடம், இப்போ இதெல்லாம் வந்து அரசு திட்டம் மூலமாகவே நாங்கள் முதல்ல இருந்தே இந்த விழிப்புணர்வு கொடுக்க செய்கிறோம். அதாவது வந்து இப்போ அதை பற்றி இந்த அரசு திட்டத்தை பற்றி அவங்க துர்கா மேடம் வந்து இப்போ கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், சொல்லுங்கள் மேடம்.
3: அதாவது அனைத்து விதமான தாய் சேய் நல ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் 1991 நமது மத்திய அரசாங்கம் உலக சுகாதார மையம்க்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, குழந்தை நட்பு மருத்துவமனை முன்முயற்சி அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. அதாவது பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றும் இல்லை, தாய்ப்பால் ஊட்டுதலுக்கான கொள்கையை வகுத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த கொள்கையை வகுத்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் அந்த டிஸ்பிளேவாக அங்கே போட்டிருக்காங்க. அதில் என்ன, அதில் ஒரு 10 படிகள் கொண்ட ஒரு பாலிசிஸை அரசாங்கம் உருவாக்குறாங்க. அதில் என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, செவிலியர் திறன் பயிற்சி, ஸ்டாஃபுக்கு நல்லா பயிற்சி கொடுக்கறது, தாய்ப்பாலோட நன்மையை அவங்க அந்த ஆன்டினேட்டல் பீரியட் கருவுற்ற பீரியட்லேருந்தே எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறது, பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அது நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ பிறந்த 1 மணி நேரத்திற்குள்ளே கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேணும், 6 மாதம் முடிய கண்டிப்பாக தண்ணி கொடுக்கக்கூடாது, தாய் சேய் இருவரும் ஒரே ரூமில் பிரியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி தாய் சேய் ஒரே ரூமில் பிரியாமல் தோலோட தோல் ஒட்டிட்டு இருக்க போகும்போது அந்த பாண்டிங் அதிகமாகி அவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது இன்னமுமே அதிகமாகும். எப்போது குழந்தைக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் பால் புகட்டுவது, கண்டிப்பாக ஃபீடிங் பாட்டில், அந்த பால் புட்டிகள், அந்த செயற்கை நிப்பிள், இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தாய்மார்கள் என்ன பண்ணணும், அந்த மருத்துவமனை குழுக்களோட சேர்ந்து அடுத்து வர தாய்மார்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும். இதுதான் இந்த அரசாங்கத்தோட கொள்கை, குழந்தைகள் நட்பு மருத்துவமனை முன்முயற்சி அப்படின்னாக்க இந்த 10 படிக்கட்டுகளை அவங்க ஒரு ஒரு தாய்மார்களுக்கும் சொல்லித்தராங்க. இது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசண்டாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க, அது MAAA அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எதுக்காக நமக்கு அடுத்தடுத்து பல திட்டங்கள் போட்டுட்ருக்காங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு ஒரு திட்டம் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் உள்ள கேப்ஸை ஃபில் பண்ணி அடுத்த ஒரு திட்டம் வகுத்து ஒரு எதெல்லாம் முக்கியமான பாலிசிஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முன்னெடுக்கிறாங்க. இந்த மா திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, உடனடி தாய்ப்பாலூட்டல் அண்ட் முழுமையான தாய்ப்பாலூட்டல். உடனடி தாய்ப்பாலூட்டல் அப்படின்னாக்க அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறந்து 1 மணி நேரத்திற்குள்ளே கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும், முழுமையான தாய்ப்பாலூட்டல். அதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்கிறோம். முழுமையான தாய்ப்பால் ஊட்டல் அப்படின்னா பிறந்த 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும்னு சொல்கிறோம், இது எப்பயுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் 55%

0: சதவீத மக்கள் தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் தொடர்ந்து அரசாங்கம் இதை அந்த வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க.
1: நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு நேயரும் கேள்வி கேட்க காத்துட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: குமரேசன் மேடம், மதுரையிலேருந்து.
1: ம், சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க?
2: முதல் 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்துருப்போம், இனிமேல் உணவு, திட உணவு, தண்ணீர்லாம் எப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறது, என்ன உணவு கொடுக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு தெரியல. எந்த இதுல இருந்து ஆரம்பிச்சாப்ப தாய்ப்பால் தான் கொடுத்துருக்கு, பாப்பா தண்ணி தான் கொடுக்கல. இனிமேல் கொடுக்க ஆரம்பிக்கிறத எப்படி கொடுக்க ஆரம்பிக்கணும் தெரியும். உணவு
1: கண்டிப்பா உங்களுக்கான கேள்விகள் டாக்டர் சொல்வாங்க. 6 மாதத்திற்கு பிறகு என்ன மாதிரி உணவுகள் எப்படி ஆரம்பிக்கணும்?
3: நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மாத்திரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ 6 மாதம் முடிஞ்சிச்சு, குழந்தைக்கு வந்து வேறு இதர காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்போ வந்து என்னென்ன, குழந்தை வந்து முதல்ல வந்து ரெஃப்யூஸ் பண்ணும் எப்போவுமே, என்னென்னா தண்ணி ஆகாரமாக வந்து குடிச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து சாலிட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்குமோ அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், எளிதாக வந்து நமக்கு செரிமானம் ஆகிற மாதிரி செமி சாலிடாக வந்து கொடுக்கணும், இல்லைன்னா மேஷ் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து இட்லி வந்து கொடுக்கலாம், இட்லி கொடுக்கலாம், தோசை கொஞ்சம்தான் கொடுக்கணும், ஜாஸ்தியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதாவது வயிறு நிறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாய்ப்பால் வந்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும் குழந்தைக்கு. மெதுவாக வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். முதல்ல வந்து இதில் மிக்சியில் போட்டு இல்லைன்னா கையில் மேஷ் பண்ணி கொடுக்கலாம். என்னென்ன வகையான இது கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கொஞ்சோண்டு இது பருப்பு அப்புறம் ரைஸு குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அதை வந்து கொடுக்கலாம். இட்லி தோசை வந்து கொடுக்கலாம் தான். ஒரு நாளைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வாரம் வந்து ஒரே உணவு கொடுக்கணும். ஒரு வாரம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து டேஸ்ட்டு தெரியணும். ஓகே, இது வந்து நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிற இது வந்து சென்ஸ் வந்து அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரம் கழித்து இதே ஃபுட்டு கொடுத்தீங்கனாக்கா அது சாப்பிடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மாற்றணும். நமக்கே வந்து பிடிக்காது இல்லையா, ஒரே வகையான ஃபுட்டு காலையிலேயே சாயந்தரம் என்ன தோசையாக கொடுத்துட்டே இருக்கு, இட்லியாக கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து மாற்றி வந்து ஒரு வாரம் வந்து ஒன்று கொடுத்துட்டு அது வந்து அது என்னங்கிறது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மூளையில். அதுக்கப்புறம் வந்து மாற்றணும். அது ஒரு அடுத்த ஒரு வாரம் வேறு ஃபுட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். அந்த குழந்தை வந்து சாப்பிட வந்து முதல்ல வந்து பிடிக்காது. அப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து வந்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு ஆறின தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும்போது அந்த தண்ணியை முழுங்கும் போது சாலிட் ஃபுட்டை சேர்த்து முழுங்கும்.
1: அருமை மேம், இப்போ வந்து அப்படி நம்ம இதர உணவுகள் கொடுக்கும் பொழுது தாய்ப்பால் எது வரைக்கும் கொடுக்கணும், எத்தனை மாதங்கள் வரைக்கும் அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியிருக்கும்?
3: அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாப்பாடோடு சேர்த்துட்டு குறைந்தது 2 வருடங்கள், இல்லைன்னா அதுக்கு மேலேயும் வந்து கொடுக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வருஷம் கொடுக்க முடியுமோ 4 வருஷம் வரைக்கும் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
1: இப்போ அது சாத்தியம் இல்லை அப்படின்றதுனால இன்னொரு நிறைவாக வந்து கிட்டத்தட்ட 11:56 ஆயிடுச்சு. பொதுவாக இந்த க்வெஸ்சன் கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் பெரும்பாலும் சொல்ல விஷயம் என்னென்னா பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக தாய்ப்பால் தேவைப்படுது அப்படின்றாங்க. அப்படிங்களா? அப்படிலாம் இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்று தான்.
4: அப்படிலாம் இல்லை மேடம், எல்லா குழந்தைகளுமே நம்ம குழந்தை தான், நல்ல குழந்தை தான், அதனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பால் தேவை.
1: சரி, இப்போ இன்னொரு விஷயம், நிறைவான ஒரு கேள்வி. இந்த வெயில் காலத்தில் வந்து தூய்மை அப்படின்றது சுத்தமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தாய்மார் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது ஒரு விதமான வாடை வரும், ஒரு விதமான ஸ்மெல் வரும். அது அந்த குழந்தை வந்து ஒவ்வாமையோ இல்லை வேறு எதுவும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு தாய்மார் எப்படி சுத்தமான ஆடைகள் உடுத்திக்கலாம், அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் மேடம்.
0: தாய்ப்பாலூட்டும் தாய்மார்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறது ரொம்ப முக்கியம். காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை குளிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 1 தடவையும் பாலூட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மார்பகங்களை தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிக்கிறதும் அவசியம். இது 2 ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஒவ்வாமையோ இல்லை வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சளி பிடிச்சிருக்கு

0: இருக்கிறது அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, மாஸ்க் போட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுத்தோம்னா அந்த காற்று வழியாக அந்த இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கிறது இருக்கும்.
1: ரொம்ப அற்புதமாக நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும், அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கு. நிறைவாக நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
2: இந்த உலக தாய்ப்பால் வார விழாவை ஒட்டி இந்த மதுரை இந்திய குழந்தைகள் மருத்துவக் கழகம் இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு நமது மதுரை ஆகாஷ்வாணி மிகவும் உதவியாக இருந்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து, இது நம்ம தாய்ப்பால் கொடுக்குறதுங்கிறது வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற மாதிரி குழந்தை பிறந்த உடனேன்னு நம்ம ஆரம்பிக்காமல், இது வளரும் இளம் பெண்கள்லேருந்தே இதை வந்து நம்ம இதை முன்னெடுத்து சென்று, பிறகு கல்லூரி பருவத்திலையும் இதை கொண்டு சென்று, பிறகு கர்ப்ப காலத்திலிருந்தே இந்த தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த மகத்துவத்தையும் அவர்கள் தெரிந்து கொண்டு, அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் அவர் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து எதிர்கால சந்ததியினரை நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடும் மூளை வளர்ச்சியோடும் ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியோடும் வளர்க்க வேண்டும் என்று எங்களது மருத்துவ அணி விரும்புகிறது. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் தாய்மார்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க.
3: இந்த உலக தாய்ப்பால் வாரம் வந்து ஒரு வாரம் கொண்டாடுறோம், ஆனால் அது வந்து இந்த விழிப்புணர்ச்சி வந்து 365 நாள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதனால தான் அப்போவாவது இந்த less than 50% கீழே வந்து உள்ள தாய்மார்கள் மாத்திரம் தாய்ப்பால் கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, இது வந்து 100% ஆக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும்.
1: நிச்சயமா, இதை கேட்டுட்ருக்க தாய்மார்களும் இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து இனி வரும் காலங்களில் அவங்க சிறப்பான செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம்.
0: மக்கள் இந்த ப்ரோக்ராம்லேருந்து ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அந்த உடனடி தாய்ப்பால் ஊட்டல் நம்ம 40% அட்லீஸ்ட் ஒரு 50-60% கொண்டு போகணும். அந்த முழுமையான தாய்ப்பால் ஊட்டல், 6 மாதம் முடிய தாய்ப்பால் கொடுக்கறது 55% ஒரு 70% போனால் நம்ம நாடு இன்னும் பல வகையில் முன்னேறும். ஏன்னா அரசு எப்பயுமே இந்த தாய்ப்பாலுக்கான திட்டத்தை முதலீடாக தான் பார்க்குறாங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி மேம், தொடர்ந்து ரொம்ப அற்புதமாக பல தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலாக இன்னும் சில நொடிகளில்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளி கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரெப்கோ வங்கி கடந்த நிதியாண்டில் 169 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டி சாதனை படைத்ததோடு கூட்டுறவு வங்கிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்று 3 மாதங்களுக்குள் 20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக கடன் வாங்கியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 2.52 அடி அதிகரித்துள்ளது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்தார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: தினம் 12:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே. சிநேகிதிகள் மட்டும் பங்கேற்கலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வந்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பூரணி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: பாரதிக்கு
2: கண்ணம்மா கேட்டுருவோமா? நன்றி, உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:16. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநகர் மெகராஜ் பேங்க மேடம்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: அன்னை வேளாங்கண்ணில இருந்து மேடம், நீலக்கடலின் ஓரத்தில் நீங்காய் இன்ப காவியம்.
1: பாடுவீங்களா?
2: இல்ல மேடம், சளி பிடிச்சிருக்கு மேடம்.
1: இல்லைன்னா நல்லா பாடுவீங்களா? நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
0: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:22. ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம் சொல்வது சிவகாசியிலிருந்து சுதா சந்திரன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: உனக்காக ஒரு ரோஜா படத்துல இருந்து ஒரு புல்லாங்குழல் ஊமையானது.
0: கவிதையா இருக்கு பாடல், கேட்டுருமா அந்த பாடல்?
1: கேட்கலாம்.
0: நன்றிமா உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: எனக்கு அழகிய தீயே படத்து பேரு. அந்த பாடத்துல இருந்து விழிகளில் அருகினில் வானம், மிக தொலைவினில் தொலைவினில் தூக்கம், அப்படின்னு ஒரு அருமையான சாங் வரும். ரமேஷ் விநாயகம்னு ஒருத்தர் பாடியிருக்காங்க, சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு எனக்காக போடுங்க.
2: சரி, கேட்டுலாமா பாடல்?
3: நன்றி.
2: உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை சௌபாக்யா டைமண்ட்ஸ்.
1: நேரம் 12:35 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரிக்கு.
1: வணக்கம் செல்வதி.
2: தேனிலிருந்து சொன்னா அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு ராகபந்தங்கள் படத்துல இருந்து வாணி ஜெயராம எஸ்டிபியும் பாடினது
1: உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:40. சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி, வணக்கம். வணக்கம்.
2: வேலு நாச்சியார் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
2: அன்புள்ள அப்பா படத்துல அன்புள்ள அப்பா.
1: அன்புள்ள அப்பா கேட்டுருவோமா? நன்றிமா உங்களுக்காக கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: உங்களோடது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: நேரம் 12:45 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி வணக்கம்.
1: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: இனிமையான நண்பகல் வணக்கம். செல்வதி
1: வேட்டூர் வட்டம் அய்யம்புத்தூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்வி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நானே ராஜா நானே மந்திரிங்கம்மா படம். அதுல பாடல் தேகம் சிறகடிக்கும் வானம் குடை பிடிக்கும் அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா.
0: எல்லாருக்காகவும் கேட்டுலாமா?
1: நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றி. இதோ உங்களுக்கான பாடல்.

0: நேரம் 12:50. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதியில வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கோமா.
0: அருமையா இருக்கீங்க. சொல்லுங்க, நிறைவான பாடல என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு மணிகணி நினைக்கல படத்துல
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல் இதுவும்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை சிநேகிதியை நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அத்தனை சிநேகிதிகள் மற்றும் அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. நன்றி நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தால் அறியாத காவிய கானங்களின் தொகுப்பாக நம்ம கேட்க போகிற நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள். முதல் பாடலாக MS விஸ்வநாதன் இசையில் பஞ்ச அருணாச்சலம், வரிகளில் TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா ஆகியோரின் குரலில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வசந்த கணங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோரின் குரலில் அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை BVK குரூப்ஸ்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 1:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வசந்த கணங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக சி ராமச்சந்திரா மற்றும் ஆர் வைத்தியநாதன் இசையில் கோதமங்கலமோட வரிகளில், பி லீலா மற்றும் ஜிக்கியோட குரல்களில் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து இதோ.

நேரம் 1:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையை பேசும் இனிய நிகழ்ச்சியாக வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பி சுசிலா மற்றும் டி.எம். சவுந்தரராஜன் குரலில் பெரிய எடுத்த திரைப்படம் இருந்து

நேரம் 1:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாக நம்ம கேட்டுட்ருக்கோம். வசந்த கானங்கள் அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோரின் குரலில் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தால் அறியாத காவிய கானங்களின் தொகுப்பாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக கே.வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், டி.ஆர். மகாலிங்கமின் குரலில் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து இது.

நேரம் 1:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வசந்த கணங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜனின் குரலில் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாக நம்ம கேட்டுட்ருக்கோம் வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக கேவி மகாதேவனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா ஆகியோரின் குரலில் தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நேரம் 1:45 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்ருக்கோம் வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக ஆர் கோவர்த்தனோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசில் ஆகியோரோட குரலில் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: உலகத்தில் சிறந்தது எது? எது? எது? எது? உலகத்தில் சிறந்தது எது?

0: தருவதுண்டு, அசலுக்கு மேலும் வளர்வதுண்டு, நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை முதல் இல்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி, அது போடும் குட்டி அதன் பேர் டீ. தெரியல இட்டி, இன்னுமா தெரியல வட்டி வட்டி வட்டி வட்டி.
1: அடுத்தபடியாக மிஸ் லதா.

காசி சமூகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது இருக்கும் பிடி சோறு தனக்கென்று

நேரம் 1:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி. சுசீலா ஆகியோரின் குரலில் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அகிலாண்டேஸ்வரி. தொடர்வது

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இசையின் வழியாக உள்ளத்தை நல்ல வைபா மாத்த வருகிறது துள்ளல் தாளம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வளம் வருகிறது துள்ளல் தாளம். துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் ஃபர்ஸ்ட் பீட் சாங்கா ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் விவேக் வரிகளில் வெளியான 10 தள திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 2:04 இசை ஜாலமாய் வலம் வரும் பாடல்களின் தொகுப்பில் அடுத்த பாடல் நிவாஸ் கே பிரசன்னா இசையில் சத்யன் மகாலிங்கம் வரிகளில் பைசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலைகளில்.

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட்டட் பை பனிமுகில் காரன்.
1: இசை மழையை பொழியும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம்.

நேரம் 2:14. துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விக்னேஷ் சிவன் வரிகளில் வலிமை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ட்ரிபிள் ஆர் திரைப்படத்திலிருந்து கீரவாணி இசையில்

நேரம் 2:23. இன்னிசை மழையை பொழியும் துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விவேக் மெர்வின் இசையில் தனுஷ் குரலில் பட்டாசு திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜிப்ரான் இசையில் வைசாக் வரிகளில் துணிவு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 2:32. பீட்டான சாங்ஸ் வரிசையில் அடுத்த பாடலா அனிருத் இசையில், விவேகா வரிகளில், சந்திரமுகி, ரச்சனா, பிரியாமூர்த்தி இணைந்து பாடிய பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து.

0: கண்டானக்கு நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு
1: இனிமேல் வந்து நின் ஆதர்பார்.

0: சும்மா கீழி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விவேகா வரிகளில் அனிருத் மற்றும் பலர் இணைந்து பாடிய பாடல் ஜவான் திரைப்படத்திலிருந்து.

காடே, வந்த இடம் ஏ காடே, வந்த இடம் ஏ காடே நீ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:41. இன்னிசை மலையை வழங்கும் துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விவேக் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் பேட்ட திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மீசை முறுக்கு திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 2:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 துள்ளல் தாளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பைரவா திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் வைரமுத்து வரிகளில் விஜய் பிரியதர்ஷினி இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: இதுவரை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிறைவடைகிறது துள்ளல் தாளம். தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் சென்னை மாதவரம், ஐசவுஸ் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், திருவொற்றியூர், தந்தையார்பேட்டை, விம்கோ நகர், பேசின் பாலம், சென்னை ஏடபிள்யூஎஸ், பெரம்பூர், தந்தையார்பேட்டை சிடி மருத்துவமனை, காசிமேடு, எண்ணூர், பாரிமுனை, டிஜிபி அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வெப்பநிலையில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. வட தமிழக கடற்கரை மற்றும் அதற்கு அப்பால் கீழ் வளிமண்டல அடுக்குகளில் நேற்று நிலவிய பலவீனமான காற்றழுத்த பகுதி தொடர்கிறது. தென் தமிழகம், புதுச்சேரி பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திற்கு இடையில் நேற்று நிலவிய மேல்காற்று சூறாவளி சுழற்சி வலு குறைந்துள்ளது. இன்று ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பிற பகுதிகள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், திருப்பத்தூர் பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தமிழகத்தின் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா ஷாலிகா, தன்வி ஷர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோப் பார்க்கர், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02.

நேரம் 3:32 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மனதை விரடும் மெலோடி பாடல்களாய் மெல்ல வரும் பாட்டு. முதல் பாடலாக டி இமான் இசையில் யுகபாரதி வரிகளில் கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இசையில் அதாகப்பட்டது மகாஜனங்களை திரைப்படத்திலிருந்து இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 3:38 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலாக சதீஷ் சக்கரவர்த்தி இசையில் வாலி வரிகளில், ஸ்ரேயா கோஷல் மற்றும் சதீஷ் சக்கரவர்த்தி குரலில் லீலை திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நம்ம கேட்டுட்ருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. அடுத்த

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் பாட்டு. அடுத்த பாடலாக சாம் சிஎஸ் இசையில் சாம் சிஎஸோட வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரலில் புரியாத புதிர் திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.

0: நேரம் மாலை 4 மணி 1 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உற்சாகமான அதிரடியான அட்டகாசமான ஆட்டக்களம்.
1: இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் நம்ம விளையாட போறோம் 1 நிமிடம்
0: யாருக்கு மகுடம்.
1: அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. இன்றைய நிகழ்ச்சியில உங்களோட விளையாடுறதுக்காக காத்திருக்கிறோம் நாங்க பிரகாஷ் ராஜ்,
0: ஜானகி,
2: சாந்தினி.
1: வணக்கம் நேயர்களே.
0: உற்சாகமா நேயர்களும் பங்கு பெற ஆர்வமா காத்துட்டு
1: இருக்காங்க. ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கோட் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றது நாம தேடக்கூடிய ஒன்றில் கிடையாது, நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான மாலை பொழுதினுடைய வணக்கத்தோடு நேர்களை சந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் ஜானகி, நீங்களே சொல்லுங்க.
0: அதாவது 1 நிமிடம் யாருக்கு மகுடம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது 1 நிமிடம் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் 1 நிமிடத்துக்கு பேசணும். அதுதான் இன்னைக்கான ஆட்டக்களத்துடைய விளையாட்டு.
1: உதாரணமா இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், தாமரை.
0: தாமரை, தாமரை வந்து ரொம்ப அழகான மலர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பிங்க் கலர்ல இருக்கும். அது தாமரையிலே பல வகைகள் இருக்கு. அதே மாதிரி குளங்கள்ல நிறைய தாமரை பார்த்திருக்கோம்.
1: ஓகே, இப்ப நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, தாமரை தாமரை தாமரை அப்படின்ற வார்த்தையை 3 தடவை
0: தான் சொல்லணும்.
1: சோ ஒரு வார்த்தைய 1 தடவைக்கு மேல மீண்டும் அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிருக்க கூடாது.
0: 3 முறை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா சொல்லக்கூடாது.
1: எஸ், இதுதான் வந்து இந்த விளையாட்டினுடைய
0: விதிமுறைகள்.
1: எஸ், கண்டிப்பா. ஸோ விளையாடுறதுக்கு நிறைய நேர்கள் காத்துட்டு இருப்பாங்க. நிறைய நேர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாளிகை பேசி பேசி பழக்கமா இருக்கும். நிறைய நேர்கள்
0: பார்த்தீங்கன்னா
1: அதனால
0: அவங்க வர வேண்டிய எண்கள் சொல்லிடலாமா?
2: 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய எண்கள்ல நேர்கள் அழைக்கலாம்.
1: ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அழைக்கலாம். அழைக்க காத்திருக்க முதல் நேயர் யாரு, எங்க வராங்கன்னு பாக்கலாம்.
0: இணைப்புல வந்துட்டாங்க, ஆனா இணைப்பு கிடைக்கல.
1: இன்னைக்கான விளையாட்டு 1 நிமிடம்
0: யாருக்கு மகுடம்.
1: அதான் இன்னைக்கான விளையாட்டு.
0: இப்போ இணைப்புல காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொல்லிக் கொள்வது மணிமாறன், மதுரை.
0: சொல்லுங்க மணிமாறன்.
3: 1 மகுடம்,
1: 1 நிமிடம் யாருக்கு மகுடம். நீங்க வென்று விட்டால் உங்களுக்கே மகுடம்.
3: உங்களுக்கான
1: வார்த்தை
0: ரிமோட். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது
1: அதை பத்தி? பட்டு ஷார்ட் பண்ணிடணும்.
3: ரிமோட் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வைத்து நம்ம டிவிக்கு பயன்படுத்தலாம், மற்ற எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் பயன்படுத்தலாம். இது வந்துட்டு தூரத்துல இருந்து பயன்படுத்துறதுனால ரொம்ப எளிதாவும் ஈஸியாவும் இருக்கும். இதனுடைய இதுக்கு வந்துட்டு பேட்டரியில ஆப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதனால பலன்கள் என்ன, ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். இதை வச்சுட்டு நிறைய தடவை நம்ம தேடுவோம் எங்கே
0: வச்சுட்டோம்.
3: ஆன்மலையில ஐயோ பேட்டரி இல்லையே அப்படின்னு மறந்து போயிடும். அப்பதான் போய் கடையில போய் பேட்டரி வாங்குவோம். இதனால நிறைய பலன்களும் இருக்கும், நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஏன்னா அந்த நேரத்துல கஷ்டம்

0: இருந்து பாக்குங்கிற ஒரு இதுல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு சிப்பு மோடல இந்த இது பயன்படுத்துறாங்க.
1: பயன்படுத்தலாம் அப்படின்ற வார்த்தையை நீங்க நான்கு முறை பயன்படுத்தி விட்ட காரணத்தினால் கடைசி செகண்ட்ல நீங்க வந்து மகுடத்தேவி இழந்து விட்டீர்கள். எனிவே தேங்க்யூ, சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
2: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:05 நம்ம ஆட்டக்களத்துல விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு நிமிடம் யாருக்கு மகுடம் அப்படின்ற தலைப்புல தான். ரிமோட் சொல்லக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க பிரகாஷ். ஆனா
1: பயன்படுத்தணும்ன்ற வார்த்தையை 4 தடவை பயன்படுத்திட்டாங்க.
2: ரொம்ப அருமையா பங்கேற்றாங்க. 4:05

0: குணம் அப்படின்ற தலைப்புல தான் ரிமோட் சொல்லக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க பிரகாஷ். ஆனா
1: பயன்படுத்தணும்ன்ற வார்த்தையே நாலு தடவை பயன்படுத்திட்டாங்க.
0: ரொம்ப அருமையா பங்கேற்றாங்க. 4:05 அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கான வார்த்தை துவரம் பருப்பு. துவரம் பருப்பை பத்தி நீங்க பேசுங்க, ஒரு ஒரு நிமிஷம் பேசுங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தையை நீங்க வந்து 3.5 மேல யூஸ் பண்ணக்கூடாது.
2: சாம்பாருக்கு உகந்தது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுன்னு நினைக்கிறேன். வெளிநாடு போனீங்கன்னா சாம்பார் எல்லாம் கிடைக்காது.
1: சாம்பாரை பத்தி பேசல, துவரம் பருப்பு பத்தி பேசணும்.
2: துவரம் பருப்பு இல்லைன்னா சாம்பாரே பண்ண முடியாது.
1: அதனால ரைட்டு
2: அப்படிங்களா? அது வந்து சைவ உணவுல முதல் இடத்துல இருக்கு இல்லைங்களா? அது சவுத் இந்தியன் பூல்ல சொல்லலாம். வெளிய வடநாட்டுக்காரங்களே சாம்பாரை விரும்பி சாப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய தமிழ்நாட்டு பெருமை
0: தான்.
1: சாம்பார் என்ற வார்த்தை 3 பயன்படுத்திட்டீங்க. எனவே வாழ்த்துக்கள் காசி வாயின், ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: 4:06 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து விளையாடலாம் நேயர்களே.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.

0: நேரம் மாலை 4:07 இன்றைக்கி நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாடிட்டு இருக்கோம். ஆட்டக்களம்ல இன்னைக்கு 1 நிமிடம்
1: யாருக்கு மகுடம்,
0: அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு.
2: 4:07 இப்ப நம்மளோட விளையாட காத்திருக்க அடுத்த நேயர்
3: வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பாரி பேசுறேன்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை ரெடியா இருக்கீங்களா விளையாடுறதுக்கு?
4: அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், கண்களுக்கு பாதுகாப்பிற்கு உதவுகிறது, இது கான்வெக்ஸ் என்று பிரிக்கப்படுகிறது.
0: அறிவியல் செய்தி.
4: தூர பார்வை, கிட்ட பார்வை என சரிபார்க்கப்படும். காலில் பட்டால் குத்திவிடும், கையில் பட்டால் கீசிவிடும்.
0: ஆனால் நீங்கள் 2 முறை 3 முறைக்கு வேலை சொல்லிட்டீங்க பார்வை அப்படின்ற வார்த்தையை. பார்வை வாழ்த்துகள் பாரி உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில 1 நிமிடம்
2: யாருக்கு மகுடம் அப்படின்ற தலைப்புல அடுத்த நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம்.
0: மூவருக்கும் வணக்கம்.
2: இருக்கோம் அப்படித்தானே, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
0: பேச போறீங்க, பேசுறப்ப ஒரே வார்த்தையை 3 தடவைக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான்
5: கண்டிஷன்.
2: உங்களுக்கான வார்த்தை கடிகாரம்.
5: கடிகாரம் கடிகாரம் வந்து நல்லா டைம் பாக்குறதுக்கு பயன்படும். எப்படின்னா இது வந்து நம்ம கையிலயும் கட்டலாம், இப்ப வந்து அலைபேசி மொபைல்லயும் மட்டும் வந்துருக்கு. அதுல வந்து என்னன்னா நம்பருக்கு இருக்கிறப்ப நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அதுல வந்து முள்ளுகள் வந்து 3 முள்ளுகள் இருக்கும். அந்த ஒரு முள்ளு வந்து ஸ்பீடா நல்லா சுறுசுறுப்பா நல்லா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா அருமையா இருக்கும். இன்னொரு முள்ள வந்து மெதுவா போகும், அதோட 100 முள்ள வந்து அதோட ரொம்ப மெதுவா போகும்.

0: அதாவது ரொம்ப அருமையா வந்து வந்து வந்து பலமுறை வந்து போயிடுச்சு, அதனால மகுடத்தை மிஸ் பண்ணேன். வாழ்த்துக்கள் எனிவே, சூப்பரா ட்ரை பண்ணீங்க, அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:10 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில ஒரு நிமிடம்
1: யாருக்கு மகுடம்
0: அதான் வந்து விளையாண்டு இருக்கோம். அடுத்து யாரு மகுடத்தை வெல்ல போறாங்கன்னு பாக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? ஓகே, ரெடியா இருக்கீங்களா காளீஸ்வரி? உங்களுக்கான வார்த்தை திருக்கோவில். திருக்கோவில், திருக்கோவில்,
2: கோயில்,
0: கோவில், திருக்கோவில்.
2: கோவில் வந்து சாமி இருக்கும் இடம், கோபுரத்தில் கலசம் உள்ளது, கும்பாபிஷேகம் நடைபெறும், அர்ச்சகர் பூஜை செய்கிறார், தினமும் மாலை சாற்றப்படுகிறது, வழிபாடு நடத்தப்படுகிறது, பக்தர்கள் வரிசையில் வருகிறார்கள், அருள் பெறுகிறார்கள்.
0: அடுத்து அடுத்து
2: தமிழ்நாட்டில் பண்டை கால மன்னர்களால் பல ஆதிகாலத்து கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற மதுரையில் மீனாட்சி, கூடலழகர் போன்ற திருக்கோயில்கள் இருக்கின்றன.
0: கோவில்கள், கோவில்கள்னு 3.5 மேல யூஸ் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நல்ல கிளைமேட் வேற மதுரையில பாத்தீங்கன்னா, சூப்பரா மழை அடிக்குது, சூப்பரா அந்த மாதிரி ஒரு கிளைமேட். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாடல், அதிரடியான பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. இதோ

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம் கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை பனிமுகில் கார்டன்.
3: மாலை 4:17, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் பரபரப்பா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா விளையாண்டுட்டு இருக்கோம்.
4: ஆமா, இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம் ஒரு நிமிடம்
3: யாருக்கு மகுடம்.
4: அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. ரொம்ப உற்சாகமா நேர்கள் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க டாபிக்ஸ்.
3: இப்ப நம்ம ரெடியா இருக்காங்க அடுத்து பேசுறதுக்கு. வணக்கம்.
5: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
4: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: மணிமாறன் பேசுறேன், மதுரையில
4: இருந்து. ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
5: ஒரு
4: நிமிடம் யாருக்கு மகுடம். தற்போது வரை மகுடத்தை வெல்லவில்லை, நீங்க வென்றுவீங்க நம்புறோம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கான வார்த்தை கரிசோறு. கரிசோறு கரிசோறு
5: உடம்பிற்கு கரிசோறு சாப்பிட்டால் கண்டிப்பான முறையில் ரசம் சோறு சேர்க்க வேண்டும். எந்த வினையில் கெமிக்கல் கலந்த தண்ணீரை குடிக்க கூடாது. அதனால் கரிசோறு மூணு பேரை சொல்லிட்டேன்.
3: நேரம்
4: 4:18 ஆயிட்டு
6: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: உற்சாகமா சிரிச்சு போட வராங்களே,
3: யார் அது?
7: நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபுரத்துல இருந்து பழகி பேசுறேன். நல்லா தமாசா இருக்கு.
4: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை ஆட்டுக்கால் பாயா.
7: ஆட்டுக்கால் பாயா, அதாவது நம்ம கடைகள்ல வந்து நல்லா விற்கும். வீட்லயும் நாங்க அதெல்லாம் செய்வோம். பிள்ளைங்களா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி அது விரும்பி சாப்பிடுவாங்க. அது உடம்புக்கும் அவ்வளவு நல்லது. ஏன்னா அதுல சத்து இருக்கிறதுனால, அந்த புரதம், அந்த சத்தெல்லாம், வைட்டமின் அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நாங்களும் விரும்பி சாப்பிடுவோம். இன்னைக்கு அந்த ஹோட்டல் ஹோட்டலுக்கு போனாலும் கூட நாங்க அதை காசு கொடுத்து அந்த பொருளை, அந்த ஆட்டுக்கால் பாயாவோ வாங்கி சாப்பிடுவோம். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க கிராமத்துல வந்து எல்லார் வீட்லயுமே நிறைய ஆடுகள் வளர்க்கறாங்க.
3: சரி, அப்படியே போய் கடைகள்ல போய் சாப்பிடுவோமா ஆட்டுக்கால் பாயாவ?
4: சாப்பிடுவோம்
3: சொல்லி
4: மூன்று முறை சாப்பிட்டு விட்ட காரணத்தினால் மகுடன் தங்களுக்கு கிடைக்கவில்லை. எனிவே, வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:19 ஆயிட்டு இருக்குது.
3: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில விளையாண்டுட்டு இருக்கோம் ஒரு நிமிடம் யாருக்கு மகுடம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: மகுடம் வெல்வார்களா அப்படின்ற?
3: ஆமா, கண்டிப்பா வெல்வாங்க அப்படின்னு நம்புறோம். வர வேண்டிய எண்கள் ஒரு மாதிரி சொல்லிடலாமா பிரகாஷ்?
4: 0452 என்ற மதுரையினுடைய முன்னணிப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் நேர்கள் வரலாம்.
3: வாங்க வாங்க பேசலாம். வணக்கம்
8: மூவருக்கும்.

0: மாறி வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் அதிராமம் அங்கிருந்து அப்துல் காதர் பேசுறேன். ராமேஸ்வரம் விலை 100.9 கேட்டு.
1: சூப்பர் சூப்பர். உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
0: கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன சொல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம மதுரை பண்பலை நிகழ்ச்சியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு ரொம்ப ரசிச்சுட்டே இருக்கோம். அதுல வந்து இந்த அதிரடியான ஆட்டக்களம் 4 மணி ஆனாலே என்ன கேம் விளையாடப்படுது, என்ன கேம் சொல்ல போறீங்க, மண்டே போட்டு
1: ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திருது என்ன, அதுதான் மதுரை பண்பலை.
0: உங்களுக்கான
1: வார்த்தை திங்கட்கிழமை.
0: திங்கட்கிழமை வந்து பள்ளிக்கூடம் கிளம்ப வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஆபீஸ் போக வேண்டியது இருக்கும். ரொம்பவே ஒரு அழகான நாள், வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆரம்பிச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும். நம்ம குட்டி பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வாரத்தினுடைய முதல் நாள்ல வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்பவே அடம்பிடிப்பாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே.
1: ஆமா ஆமா, நாலு நாள் நாள் அப்படின்னு 4 தடவை மேல சொல்லி முடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: அப்துல் காதர் ரொம்ப அருமையா பேசினாங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து விளையாடலாம் நேர்களே.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 4:22 நாம் இணைந்திருப்பது அட்டக்களம். இன்னையோட அட்டக்களத்தோட தலைப்பு
1: ஒரு நிமிடம்
4: யாருக்கு மகுடம்.
1: எஸ், மகுடத்தை வெல்ல போகும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: 4:22 நம்மளோட விளையாட காத்திருக்கும் நேயர்.
5: வணக்கம்
2: மேடம்.
5: வணக்கம்.
2: சொல்லுங்க வசந்தி, உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைச்சு வச்சுக்கிறீங்களா?
5: புடவைன்றது பெண்களுக்கே உரித்தானது, அது எல்லாருக்கும் பிடிக்கும். அதுல பல வகை இருக்கு. அந்த ரகம் இந்த ரகம்ன்றது எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு வாங்க தெரியாது. அப்படி வாங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய கடையில ஏறி இறங்குவாங்க. நிறைய காசு போட்டா அது ஒரு வகையானது, குறைய காசு போனா அது ஒரு தரம் பிடிச்சது. நிறைய கலர் எல்லாம் இருக்கு அதுல, நமக்கு தேவைப்பட்ட நிறத்தை எடுத்துக்கலாம். அவங்க அவங்களுக்கு பிடிச்சத மாதிரி எடுக்கலாம். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும்னு இல்ல,
2: பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி
1: நிறைய நிறைய சொல்லி வாழ்த்துக்கள். சூப்பரா ட்ரை பண்ணீங்க. கிட்டத்தட்ட
2: நிறைய தகவல் சொன்னீங்க.
1: ஆமா, 40 செகண்ட் மேல பேசிட்டாங்க.
2: ஆமா ஆமா, நிறைய கலர்ஸ் கிடைக்கும் அப்படி இப்படின்னு. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: ஓகே, இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் அதிரடியான ஆட்டக்கிழமில ஒரு நிமிடம்
4: யாருக்கும் மகுடம்.
1: அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. மகுடத்தை வெல்வார்களா அடுத்த நேயர் வருக? வணக்கம்.
6: வணக்கம். எனக்கு தான் மகுடம் கிடைக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்றேன்.
1: எங்கிருந்து வந்துள்ளீர்கள்?
6: மதுரை பில்லாபுரம் ஏர்போர்ட் ரோடு. சூப்பர் லால் பேசுறேன்.
1: சூப்பர் சூப்பர். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
6: உங்களுக்கான
1: வார்த்தை வீட்டு பாடம்.
6: வீட்டு பாடம், வீட்டு பாடம் குழந்தை வந்த உடனே பாடம் எழுதணும். அந்த எழுதுனத சரி பார்க்கணும் அவங்க அம்மா.
1: நேரம் மாலை 4:24 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: ஆட்டக்களம்.
1: இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் விளையாடி இருக்கோம் ஒரு நிமிடம்
4: யாருக்கு மகுடம்.
1: எஸ், மகுடத்தை வெல்லக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க.
7: புதுக்கோட்டை மாவட்டம் அரமேல் குழந்தை அசை பேசுறேன் மேடம்.
2: அஜய்
1: ரெடியா இருக்கீங்களா?

0: இல்ல வார்த்தை இதோ ரெடியா இருக்கு, நீங்க ரெடியா?
1: ரெடி மேடம், கேளுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து இன்ப சுற்றுலா.
1: இன்ப சுற்றுலா? இன்ப சுற்றுலாவுக்கு நான் என் பசங்க கூட போய் போயிட்டு வருவேன். ஒரு 10 ஊர் வரையும் போயிருக்கேன். ஊட்டி, கொடைக்கானல், மதுரை, திண்டுக்கல், சேலம், கேரளா, எல்லா ஊரும் சுத்தி பார்த்துட்டு
2: வந்திருக்கேன்.
1: பசங்களோட ஜாலியா ஒரு ஃபன் பண்ணியிருக்கோம். அடுத்தது அங்க ராட்னம் சுத்தி இருக்கேன், நீர்வீழ்ச்சி விளையாண்டுருக்கேன், சர்க்கஸ் சுத்தி இருக்கேன், நல்லா சாப்பிட்டு தூங்கிருக்கேன்.
2: அடுத்து
1: அப்புறம் வழக்கம் போல கிளம்பி ஊருக்கு போகாம வரவேனா?
0: ஆட்டக்களத்துல ஒரு நிமிடம் யாருக்கு மகுடம் அப்படின்ற தலைப்புல ஒரு நேயர் பேச காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: யாருக்கு மகுடம்? மகுடம் எனக்கே வேண்டும்.
2: கண்டிப்பாக தாயை தங்கள் பெயர் சொல்லுங்கள். உங்களுக்கான வார்த்தை புஷ்பம்.
3: மலர்கள் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? அதுவும் தோட்டத்துல செம்பருத்தி, ரோஜா எல்லாமே வச்சு நாங்க அழகு பாத்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் அந்த மொட்டு விடையில போறோம், பார்த்து பார்த்து ரசிப்போம். இன்னைக்கு இத்தனை மொட்டு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல மதுரையில மல்லிகைக்கு ரொம்ப ஃபேமஸ் மலர்ல. ஒவ்வொரு கால கட்டத்திலயும் ஒவ்வொரு பூக்கள் வரும் பாருங்க. டிசம்பர்னா இந்த டிசம்பர் பூக்கள் வரும். மல்லிகை, செவ்வந்தி, கார்த்திகை மார்கழியெல்லாம் செவ்வந்தி தான் ரொம்ப கலர் கலரா எங்க பார்த்தாலும் அதே மாதிரி விற்கும். வாங்கி நல்லா ரசிச்சு போட்டாக்கெல்லாம் வச்சு நல்லா அழகு பார்ப்போம். அந்த மார்கழி தை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பூக்கள் வர்றதுனால.
2: பூக்கள் என்ற வார்த்தையை நீங்க மூன்று முறைக்கு மேல யூஸ்
0: பண்ணிட்டீங்க.
2: நாங்களும் எந்த வார்த்தை யோசிக்கிறோம்? மலர் வந்துச்சு, பூக்கள் வந்துச்சு,
0: மல்லி வந்துச்சு, கடைசியில பூக்களாம் போயிடுச்சு.
2: அப்பாடா, மகுடம் வந்து அம்மா கிடைக்காம போயிடுச்சு. ஓகே, எனிவே
0: அருமையா பேசினாங்க. 4:27 நிமிஷத்துல,
2: அதாவது இவங்க விளையாண்ட யுக்தியை பாத்தீங்களா? அதாவது அந்த டாபிக்கை விட்டுட்டு அப்படியே எல்லாம்
4: அதிராத கொண்டையிலே

சந்தைக்கு

0: நேரமாலை 4:32 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 விளையாண்டிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல 1 நிமிடம்
1: யாருக்கு மகுடம், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டை. சூப்பரா விளையாண்டு இருக்காங்க.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: ஓகே
0: பாபு,
1: விளையாட்டு விதிமுறைகள் தெரியும்ல?
2: ஆமா, 1 நிமிடம்.
1: ஓகே, நாங்க ஒரு டாபிக் கொடுப்போம், அந்த டாபிக் நீங்க 1 நிமிஷம் பேசுவீங்க.
0: எந்த ஒரு வார்த்தையும் 3 முறைக்கு மேல் யூஸ்
1: பண்ண கூடாது. அதான் வந்து இன்றைக்கு
0: 3 முறை சொல்லலாம், அதுக்கு மேல வேண்டாம்.
2: ஓகே,
0: உங்களுக்கான வார்த்தை கடைசி பெஞ்ச்.
2: மாணவர்களுக்கு அதிக விரும்பும் இடம் கடைசி பெஞ்ச். அதாவது பெரும்பாலான மாணவர்கள் வந்து இதைத்தான் விரும்பி படிக்க வேண்டும் என்று பல ஆசையிலே பள்ளிக்கூடம் வருகிறார்கள். அந்த பள்ளியில் பயந்து நினைவுகள், நம்மளுடைய மறக்க முடியாத நினைவுகள் வந்து நீங்காத இடப்பிடிப்பு இருப்பது கடைசி பெஞ்ச். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வந்து எதையெல்லாம் மறந்தாலும் இந்த பள்ளிக்கூட நினைவுகளை மட்டும் நம்மால் வந்து நம்ம மனதை விட்டோ நீங்காத நினைவுகளாக இருப்பது அந்த கடைசி இடம் தான். ஆசிரியர் என்னதான் நம்ம திட்டினாலும் நம்ம பாடக்களை கவனிக்காவிட்டாலும் அந்த இடத்துல அமர்வது ஒரு மாணவர்களுக்கு ஒரு அலாதியான பிரியமாக இருக்கும் என்பது.
1: சூப்பர், உங்க மாணவ பருவத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பரா, மாணவர் அப்படின்ற வார்த்தை 3 தடவைக்கு மேல யூஸ்
2: பண்ணிட்டீங்க.
1: சூப்பர் சூப்பர், அருமையா
0: நல்லா பேசுனீங்க.
1: சூப்பர், அருமையா பேசுனீங்க. உங்க பள்ளி பருவம்ல உங்க மனசுக்கு கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த
0: ஆட்டக்கலம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஜானகி மேடம், சாந்தினி மேடம், பிரகாஷ் சார், சார் ஒவ்வொருக்கும் வணக்கம் சொல்லுவது.
0: நீங்க ஜெயிச்சிட்டீங்க.
1: பேர் 3 பேரும் கட்டா சொன்னால உங்களுக்கே மகடத்தை கொடுத்துடலாம்னு யோசிக்கிறோம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: வாழ்க்கையில் ஒரு பெரிய நோயாகும். என்னை பொறுத்தவரையும் வெளியே எங்காவது சென்று விட்டு வந்தால் உடனே வந்தவுடன் தலைவலி வந்துவிடும்.
0: சரி,
3: நான் ரெடியாக பால் வைத்து விட்டு வீட்டில் போயிருப்பேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி யாரும் எனவே வந்தவுடன் டீ கூட எடுத்து பாலை காட்டுவேன், டீ போட்டு குடித்து விடுவேன், உடனே பறந்து விடும் அந்த வழியானது.
0: வந்து வந்து எத்தனை தடவை
1: வலி வலின்னு 2-3 தடவை சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, தலைவலி நீங்குவதற்கு விஜயலட்சுமி மேடம் டீ போட்டு கொடுத்தா

0: சரியா இருந்திருக்காங்க.
1: ஐடியா கொடுத்திருக்காங்க, பால் ரெடியா வச்சுட்டு போங்க, தலைவலி வந்தோடனே டீ போட்டு குடிச்சிருங்க,
2: வெளியே போனாலே தலை கண்டிப்பா வலிக்கும்ட்டாங்க.
1: ஆமா, நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:35 ஒரு நிமிடம் யாருக்கு மகுடம். வணக்கம்
3: மூவருக்கும், மாலை வணக்கம். ஜெய்கந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் பிரகாஷ் சார், வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை பாயாசம்.
3: பாயாசம் சாப்பிடுவாக இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும், கல்யாணம் போன்ற விருந்துகளில் கண்டிப்பாக அது சமைப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பாயாசம் கண்டிப்பாக.
1: அப்படியா, டெய்லி
2: குடிப்போமா?
1: சரி,
0: அடுத்து அடுத்து
3: சொல்லி கண்டிப்பா சொல்லிருக்காங்க மேடம். பாயாசத்தை கண்டிப்பா குடிக்கணும். விழா காலங்களில் அன்னதானமாக கொடுப்பதும் உண்டு.
1: நேரம் போயிட்டே இருக்கு, பிளாங்க் விட கூடாது, ஸ்பேஸ் விட கூடாது.
3: அது மேடை பேச்சு மாதிரி இருக்கு எனக்கு.
1: பாயாசம் ரெடி பண்ண போயிட்டீங்களோன்னு நினைச்சேன்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: அருமையா பேசினாரு. 4:36 விளையாண்டு இருக்கோம். ஒரு நிமிடம் யாருக்கு மகுடம்.
0: மகுடத்தை வெல்லக்கூடிய நேயர் யாரா ஒரு ஆள் வருவாங்களா அப்படின்னு காத்துட்டே இருக்கிறோம்.
4: காத்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய ஆட்டங்களும் நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குது. ஒரு நிமிடம் வந்து நம்ம நேயர்களை பேசிவிட்டு அதனுடைய அழகா பாக்குறதே ஒரு சந்தோஷம் தானே.
0: கண்டிப்பா. கிளாரா வேற திடீர்னு இருக்காங்க. எஸ் கிளாரா சொல்லுங்க.
4: அடுத்த நேயருக்கு நான் தான் அந்த இது
0: கொடுப்பேன்
4: வார்த்தை.
0: ரெடி அப்ப இன்னைக்கு 4 பேர் விளையாடுறோம் ஆட்டங்களை. வாங்க நேயர்கள் வந்துதான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி.
1: ரொம்ப
4: சந்தோஷம். நிகழ்ச்சி கேட்டு
5: என்ன
4: தலைப்பு? ஒரு நிமிடம். அதுக்கப்புறம் முன்னாடி அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டு நீங்க தான்.
0: யாருக்கு மகுடம்?
4: ஆமா சரிங்களா, உங்களுக்கான வார்த்தை நான் தான் நான் தான் சொல்றேன். ஆட்டக்களம்.
5: ஆட்டக்களம் நிலையத்தில் தினந்தோறும் வருகிறது. ஆட்டக்களம் ஒவ்வொரு நாளும் ஆட்டக்களம் மாறி மாறி வருகிறது. தலைப்பு, இன்றைய தலைப்பு வந்து ஒரு நிமிடம். நேற்றைய தலைப்பு அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பா வருகிறது. நாங்கள் கேட்டு அதுல மகிழ்ந்து மகிழ்ச்சிக்கு வருகிறோம்.
1: நாங்கள் மகிழ்ச்சி ஆயிட்டோம். தலைப்பு நாளைக்கு என்ன தலைப்பு கொடுக்கணும்னு யோசிக்கலாமா?
5: நாளைக்கு வெள்ளிக்கிழமை.
0: நேயருடைய பெயர் சொல்லுங்க.
6: பிரகாசராஜ் ஐயாவுக்கும் சாந்தினிக்கும் ஜானகிக்கும் மாலை நேரம் வணக்கங்கள் சொல்வது குரு தங்கவேலு, சாத்துவத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து கலந்து கொள்ள
1: வந்துள்ளேன். சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
6: சொல்லுங்க ஜானியம்மா.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து
0: சுண்டக்காய்.
6: சொல்லுங்க
0: சுண்டக்காய். சுண்டக்காய்
1: சுண்டக்காய்
4: இதெல்லாம் சமையல் பண்றவங்க கிட்ட கேக்குறது. அவங்க கிட்ட கேக்குறது
0: சார் வந்து கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. சுண்டக்காவுடைய பத்தி எல்லாமே தெரியும். தெளிவா.
4: அப்ப நீங்க நகரத்துல இருந்து வந்த நகரத்தை பத்தி எல்லாம் தெரியும்.
0: தெரியும்.
1: சரி, கடைசியா பிரகாஷுக்கு ஒரு கேள்வி கேப்போம்.
4: கேட்றோம் கேட்றோம்.
1: சொல்றேன்.
6: சுண்டக்காய் கசப்பு தன்மை உள்ளது. அது உடம்புக்கு மிகவும் நல்லது. அஜீர்ண கோளாறு மருத்துவ குணம் வாய்ந்தது. எல்லா விதத்திலும் அந்த பொருள் வந்து முக்கியமாக ஒரு சிறந்த ஒரு உணவுப் பொருளாக விளங்குகிறது. அதனால் அதை அனைவரும் உண்ண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.
7: உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறதோ என்று எனக்கு தெரியாது. இதை சாப்பிட்டால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் மிகவும் மிகவும் மிகவும் மிகவும் நாலு பேரும் சொல்லி
1: கவனமா இருந்து

0: தனது தவறை கண்டுபிடித்ததே உங்களுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் ஐயா.
1: எனிவே சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:41 ஆயிட்டு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியுடைய தலைப்பு 1 நிமிடம்
2: யாருக்கும்
1: மகுடம். பாடலோடு
2: இடைவேளையை தொடர்ந்து விளையாடலாம் நேயர்களே.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அதோ வரா, அதோ வரா.

0: பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை, மதுரை. தங்கம், வெள்ளி, வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 4:46 நம்ம விளையாண்டு இருக்கோம் அட்டக்களம்.
6: இன்றைய அட்டக்களம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, ஒரு நிமிடம்
5: யாருக்கு மகுடம்.
7: அடுத்து யார் வராங்க அப்படின்றத கேட்டில்லாமே. வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
8: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
9: ஹலோ,
6: வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் சார்.
6: உங்களுக்கான தலைப்பு ரெடியா இருக்கீங்களா?
7: உங்க பேர் சொல்லுங்க.
9: செல்வ
6: பாரதி.
7: நான் தான் சொல்லுவேன் அந்த வார்த்தை,
6: நான் தான் கேட்பேன்.
7: மாலை.
6: மாலை,
7: மாலை அப்படின்ற மாலை பொழுது.
9: மாலை பொழுது வந்து
6: இனிமையான
9: பொழுது. இந்த பொழுதில் வந்து கவிஞர்கள் நிறைய திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். நாம் பொழுது போக்குவதற்கு அந்த நேரத்தில் நடந்து சென்றால் மனத்துக்கு சுகமாக இருக்கும், இனிமையாக இருக்கும்.
8: இனிமையா இந்த மாலை நேரத்தை அப்படியே
6: பொழுது என்று சொல்லிவிட்ட காரணத்தினால்
7: அவர் அந்த பொழுதுக்குள்ளேயே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
6: அடுத்த மாலை 4:47 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம்,
8: ஒரு நிமிடம் யாருக்கு மகுடம். வாங்க பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
10: வணக்கம்,
8: உங்க பேர் சொல்லுங்க. இன்னும்
6: கொஞ்சம் சவுண்டா பேசுங்களேன்.
7: அப்படி கேட்க கூடாது. மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டாச்சு? என்ன சாப்பிட்டீங்க?
6: என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம். என்ன காய் சாப்பிட்டீங்க? அதை கேட்க நானும் கேட்பேன்.
8: இல்ல நேரம் வந்தாச்சு, இன்னும் சாப்பாடை கேட்டுட்டு இருக்கீங்க.
7: இல்ல அப்பதான் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறது.
6: என்ன
7: காய்கறி போட்டு சாம்பார்
6: ஆட்டக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. போங்க.
8: உங்க பேரு சத்தமா சொல்லுங்க.
6: சித்ரா.
8: உங்களுக்கான வார்த்தை சிரிப்பு.
6: என்ன
7: எல்லாரு ஒரு அப்படின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி,
6: ஓகேமா, சூப்பர்மா, வாழ்த்துக்கள் சித்ராமா.
8: நன்றி நன்றி, இனிப்புல வந்ததுக்கு.
7: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
8: 4:49 பேச காத்திருக்கும் நேயர்.
5: வருக, வணக்கம்.
11: அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் காரைக்குடி சாமிநாதன்.
7: ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்துட்டு ஆட்டக்கொளத்துக்கு வந்தது. நீங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு
11: நினைக்கிறோம்.
7: ப்ரோக்ராம் முதல்ல இருந்து கேட்டுட்டு
11: இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கேன்.
7: எப்படி இருக்குது? வானொலி கேட்டு பேசாதீங்க, போன் த்ரூவா பேசுங்க.
8: சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து வாழை இலை.
11: உணவு பரிமாறுக்கு மிகவும் பயன்படக்கூடியது. வந்தவர்களை வரவேற்று உபசரிக்கும் பொழுது அவர் முகத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வாழைகளை என்பது திருமண வீடுகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. கல்யாண பந்தலிலும் முன் வாசலிலும் கட்டுவார்கள்.

0: தோட்டங்களில் அதிகமாக வைத்து உருவாக்கப்படுகிறது. பல உணவகங்களுக்கும் பயன்படுகிறது. நாம் இதை கடை பல கடைகளில் வாங்கும் பொழுது நன்றாக பார்த்து வாங்க வேண்டும், இல்லாட்டி கிளிசிலை கொடுத்து
1: ஏமாற்றி விடுவார்கள்.
2: ஆமா, ஏமாற்றி விடுவாங்க.
1: அடுத்து வாங்க வாங்க வாங்க, சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க.
0: அந்த அந்த அந்த நிலையில் பார்க்கும் பொழுது நாம் இதை இந்த இதுல இருந்து இது வியாபாரமாக பலகாரம் சாப்பிடுவதற்கு தனியாகவும் மதிய உணவுக்கு தனியாகவும் வெட்டி கொடுக்கிறார்கள். இவை இவற்றில் இவற்றில் அதிகமாக நம் நாடுகளில் தான் பயன்படுத்துகிறார்கள், வெளிநாடுகளில் இது பயன்படுத்து கிடையாது. இதற்குரிய இதில் இதில் உணவு பரிமாறு சாப்பிடும் பொழுது ஆரோக்கியமும் கிடைக்கும்
1: என்று.
3: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க,
1: மகுடத்தை வென்றுட்டாங்க அவங்க.
3: அவங்களுக்கான பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இன் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில ஒரு நிமிடம் யாருக்கு மகுடம் நிகழ்ச்சியில மகுடத்தை வென்ற நேருக்காக ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். அதான் வந்து அதற்கான வெற்றி பாடல்.
1: நிகழ்ச்சி தொடங்கி 51வது நிமிடத்துல ஒரு நேயர் வந்து
0: மகுடத்தை வென்றே விட்டார்.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் மாலை 4:53 ஒரு நிமிடம் யாருக்கு மகுடம் விளையாட காத்திருக்கும் அந்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: சொல்றது யார், எங்கிருந்து?
6: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். மூவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: சிவகுமார், நேரம் குறைவா இருக்கு, உங்களுக்கான வார்த்தை கொழுக்கட்டை.
0: கொழுக்கட்டை.
6: கொழுக்கட்டை இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு படைக்கக்கூடியது. இந்த கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து மிக செய்வதற்கு மிக சுலபம். அந்த கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா
7: கொழுக்கட்டையும் 3 தடவை வந்து விட்டது, அடுத்ததுக்காக வெயிட்டிங்ல வேற இருந்துச்சு.
0: ரொம்ப அருமையா பேசுனீங்கண்ணா, தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
1: 4:54
0: நிகழ்ச்சி நிறைவான நேயர் சந்திச்சு.
7: நிறைவான நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
8: வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம்.
1: நிறைவா வந்து லைனை புடிச்சிட்டீங்க. உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
8: ஆனந்தகுமார். ஆனந்தகுமார்.
1: ஆனந்தகுமார், உங்களுக்கான வார்த்தை வந்து
7: அவங்க பேர்ல இருந்தே வச்சிரலாம். ஆனந்தம்.
8: ஆனந்தம். வாழ்க்கையில் இது இருந்தால் எல்லா செல்வங்களும் நம்மை தேடி வரும். இன்ப துன்பங்கள் அனைத்தும் மறந்துவிடும். கடவுளுக்கு நிகராக நாம் மதிக்கப்படுவோம். நட்பு வட்டங்கள் நம்மை பறைசாட்டும். வானளாவிய புகழ் நமக்கு ஓங்கும். சுற்றம், அக்கம்பக்கம், உறவுகள் எல்லாம்

0: வருவார்கள். ஒரு ஒரு மனிதன் தன்னை மிக மிகப்படுத்திக் கொள்ளாமலும் தன்பால் உள்ள சிறப்பான செல்வமாகவும் இதை எடுத்துக் கொள்ளலாம்.
1: இதை இதை இதைங்கிறீங்களே, அது எது?
2: நன்றி.
3: மற்றும்
1: சாந்தினி
2: மற்றும் கிளாரா,
3: நன்றி நேர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இராணுவம் பொதுமக்களுக்கிடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள இராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், சசிகுமார் முகுந்த், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய மாலை வணக்கம் நேர்களே. வானமெங்கும் சோலை வண்ணம், வழியெல்லாம் தென்றல் வாசம். பகல் பொழுதின் உழைப்பிற்கும் கலைப்பிற்கும் மருந்தாக இதமான இசையோடு, மனதை மயக்கும் பாடல்களோடு இது மாலை தென்றல். இன்றைய மாலையை இன்னும் இனிமையாக்கவும் உங்கள் மனதை புத்துணர்ச்சியூட்டவும் இதோ வந்துவிட்டது மாலை தென்றல் நிகழ்ச்சியில். உங்களோடு நான் பிரகாஷ்ராஜ்.

மேகங்கள் சிந்திடும் பொன்னிற மேனியிலே, தூரல்கள் தெளித்திடும் பன்னி துளிகளே, மாலை நேரத்து வானம் ஒரு ஓவியமாகி நிற்கின்றது. இதோ காற்றில் கலந்த பாடலாக இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இரு மனங்கள் இணைய காத்திருக்கும் இனிய வேளையிலே ராகத்தின் மடியில் பூத்ததொரு காதல் பூச்சரம். இசையின் சிறகில் பறந்து வரும் இந்த மாலை நேரத்து அற்புதமாய் இது மாலை தென்றல். நெஞ்சையல்லும் மெல்லிசையோடு இதோ உங்கள் காதுகளுக்கு விருந்தாகின்றது இந்த மயக்கும் பாடல், மனதை மயக்கும் மாலை பொழுதில்.

5:16. கதிரவன் விடைபெறும் வேளையில் காற்றில் மிதந்து வரும் மெல்லிய ஏக்கமாய் இது மாலை தென்றல். செவ்வானத்து வண்ணங்களைப் போலவே இசையிலும் வண்ணங்கள் பூசும் இளையராஜாவின் அற்புத படைப்பில் நெஞ்சை விரடும் ராகத்தோடு இதோ உங்கள் செவிகளை நினைக்க வருகின்றது இந்த பாடல்.

5:20 பகலின் வெளிச்சம் மெல்ல மெல்ல மறைய, அந்திவானத்தின் செவ்வானம் எங்கும் நிறைய, பறவைகளெல்லாம் கூடு நோக்கிச் செல்ல மெல்லிய தென்றல் மனதை வந்து கிள்ள, நினைவுகளின் கதவுகள் தானாக திறக்க, ராகத்தின் மடியில் நெஞ்சமும் மிதக்க, இது மாலை தென்றல். மாலை நேரத்து மயக்கத்தோடு உங்கள் மனதை விரட வருகின்றது அந்தி வரும் நேரமாய்.

5:25 நிமிடம் நாம் இணைந்திருக்கின்றோம். இது மாலை தென்றல். அடர்ந்த சோலையிலே மறைந்திருக்கும் கருங்குயில் தன் குரலெடுத்து பாடிடும் இனிய இசையலை இது மாலை தென்றல். கதிரவன் மறையும் இந்த அமைதியான வேளையில் காற்று மிதந்து வந்து மனதை விரடும் ஒரு கான மயக்கம்.

நேரம் மாலை 5:30. வானத்தின் மேகங்கள் கண்ணீரில் நனைய, பூமிக்குள்ளே காதலின் வாசனை நிறைய, இது மாலை தென்றல். இசைக்கு மொழி தேவையில்லை, இந்த பாடலுக்கு அறிமுகமும் தேவையில்லை. நனைவதற்கு உடலும் தேவையில்லை, குடையும் தேவையில்லை. காதுகளில் விழுந்தாலே நெஞ்சை முழுதாக நனைத்துவிடும், காதால் கேட்கும் மழை காவியம் இது. இதோ அந்தி நேரத்து தென்றலோடு சேர்ந்து வருகின்றது உங்கள் மனதை நனைக்க.

நேரம் 5:35. அந்தி பொழுது சாயும் வேளையிலே நெஞ்சின் ஓரத்தில் ஏதோ ஒரு ஏக்கம் வந்து கதவை தட்டுமே. அந்த அமைதியான மாலை கற்க

நேரம் மாலை 5:40. நாம் இணைந்திருக்கின்றோம். இது மாலை தின்றல். வீசும் காற்றில் ஈரத்தின் வாசமாய், பேசும் விழிகளில் காதலின் நேசமாய், அந்தி மழையாய் இதோ பொழிகின்றது.

அந்திச்சூரியன் மெல்ல மெல்ல சாய, வானமெங்கும் செந்நிற வண்ணங்கள் பாய, வீசும் காற்றில் மாலையின் சந்தன வாசம், பேசும் விழிகளில் காதலின் நிகழும் நேசம். இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாகின்றது அந்தியில வானம், தந்தனத்தவே போடும்.

நேரம் 5:49. மேற்கு வானத்தில் செவ்வானம் மின்ன, நெஞ்சின் ஓரத்தில் நினைவுகள் பின்ன, அந்தி மயங்கும் இந்த மாலை நேரத்து அமைதியில் மனதி மயக்கும் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அடுத்ததொரு பாடல். வீசும் தென்றலோடு சேர்ந்து வரும் இதயத்தை விரடிச் செல்லும் ஒரு வண்ணமயமான ராகமாய் இதோ

மாலை நேரத்து தென்றல் காற்றுக்கு மட்டும்தான் தெரியும் போலிருக்கிறது. தனிமையில் வாடும் ஒரு இதயத்தின் மௌன மொழிகள். மலரின் இதழ்களை காற்று தொடுவது போல நம் நினைவுகளை மெல்லத் தொட்டு எழுப்பும் ஒரு அற்புதமான ராகம். 90களின் வசந்த காலத்தில் இளையராஜாவின் இசையில் இதோ அற்புதமான பாடல்.

வண்ண செவ்வானம் நிலவுக்கு வழியை விட இரவு தன் கருப்பு ஆடையை மெல்ல உடுத்த இதோ இத்தனை நேரம் நம் மனதை வருடியது மாலை தின்றல் நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்கின்றேன் நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள்ள ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில்

0: இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தமிழகத்தில் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பப்பார்கர், முகுந்த், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். சேவை செய்திகளில் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் திருக்கோவிலில் திரு ஆடிப்பூர திருவிழா நடந்துட்டுருக்கு. அதில் இன்று ஆடி மாதம் 21 வியாழக்கிழமை இரவு 16 வண்டி சப்பரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் சேர்த்தியில் புறப்பாடு நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் நியாய விலைக்கடைகளில் இகேஒய்சி பதிவு மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கும் ஆகஸ்ட் மாதம் 8 மற்றும் 9 ஆகிய நாட்களில் அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை அல்லது கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் இகேஒய்சி பதிவு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் இகேஒய்சி பதிவினை 100% நிறைவு செய்யும் பொருட்டு அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. எனவே இகேஒய்சி பதிவு மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் அருகிலுள்ள நியாய விலை கடைகளுக்கு ஆகஸ்ட் மாதம் 8 அல்லது 9 அன்று நேரில் சென்று இகேஒய்சி பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களில் இகேஒய்சி பதிவு செய்யாத எவரேனும் பணி நிமித்தமாக தமிழ்நாட்டின் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்களெனில் அவர்களும் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள நியாய விலை கடைகளுக்கு தமது குடும்ப அட்டை விபரத்துடன் சென்று இகேஒய்சி பதிவு செய்யலாம். எனவே இகேஒய்சி பதிவு செய்யாமல் உள்ள குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரும் இகேஒய்சி சிறப்பு முகாமில் அவசியம் இகேஒய்சி பதிவு மேற்கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் இகேஒய்சி பதிவு செய்யும் பணி 100% நிறைவு பெறுவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை சேவை செய்திகள்.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் மாலை 6:10.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆன்மீக நேரமாய் பக்தி பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது விளக்கேற்றும் வேலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இறைவனை துதிக்கும் நேரமாய் ஆன்மீக பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது விளக்கேற்றும் வேலை. நேரம் மாலை 6:20.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் விளக்கேற்றும் வேலை. இறைவனை துதிக்கும் பாடல்களை ஆன்மீக பாடல்களாக கேட்டு ரசித்தோம் கற்றலைகளில். ஆறு மணி 24 நிமிடம் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 6:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்களை இனி கேட்கவிருப்பது இன்று மாலை இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள் மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உற்சாகமான பாடல்கள் காற்றலைகளில் இசைக்க காத்திருக்கிறது இன்றைய அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில். அதைத் தொடர்ந்து 7:00 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள் செல்ல குழந்தைகளின் நேரமாக பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம். 8:30 உழவர் உலகம், மிளகு சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் தகவல்கள் கேட்கலாம். 9:00 சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியின் 5வது பகுதி கேட்கலாம்.

9:15 நேயர்களின் நேரமாக காற்றில் விரையும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையின் ஒளிபரப்பு நிறைய பெறுகிறது. தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும். 11:59 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிறைவு. தொடர்ந்து 12:00 முதல் காலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இனி நம் பண்பலையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

நேரமலை 6:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது அந்தி பூக்கள். செவ்வானம் சிவக்கும் அழகிய மாலை வேளையில் மனதிற்கு உற்சாகம் தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைக்கு வருகிறது அந்தி பூக்கள். வரும் முதல் பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய சில வைரமுத்துடைய வரிகளில் சங்கர் மகாதேவன், வசுந்தரா தாஸ் மற்றும் பலரின் குரலில்.

கண்டிப்பூக்கள் கேட்டுட்ருக்கோம். 6:37 நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. நரசிம்மா திரைப்படத்துலேருந்து மணிஷ் சர்மாவுடைய சில கபிலனுடைய வரிகளில்.

உற்சாகமான பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்திப்புக்களில் நேரமாலை 6:43. இசைக்கு விருக்கும் அடுத்த பாடல் ஆள வந்தான் திரைப்படத்திலிருந்து. வாலியுடைய வரிகளில் சங்கர் ஏஷ்லான்ல, இவங்களுடைய இசையில் நந்தினியுடைய குரலில்.

மனதிற்கு உற்சாகம் தரும் பாடல்களை காற்றலைகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் இதுவரை அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நிறைவான பாடலாக வருகிறது பாபா திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சுஜாதா குரலில்.

0: உங்களை நீங்களே மிகவும் நேசியுங்கள். இதுவே உங்களுடைய பல்வேறு பாதிப்புகளை குணப்படுத்தும் சிறந்த ஆற்றல் என்ற அழகிய வரிகள் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ் ராஜ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ரீல்ஸ் முதல் ரேடியோ வரை எங்கு பார்த்தாலும் இப்போ எந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த பாட்டு, அதாவது சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் எல்லாத்தையுமே தாளம் போட வச்ச லேட்டஸ்ட் சினிமா பாட்டுகளுடைய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் தான் இது. பாட்டு இது ஹிட். காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கோங்க, இல்லை ரேடியோ வால்யூமை கொஞ்சம் ஏற்றி வைங்க. திரையரங்குகளை கலக்கிய லேட்டஸ்ட் ஹிட் சாங்ஸோடு தான் இந்த பாடல்கள்லாம் வர கேத்திருக்கிறது. உங்களோடு இணைகின்றேன் நான் பிரகாஷ் ராஜ். முதல் பாடலாக புஷ்பா திரைப்படத்திலிருந்து
1: நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி.

சமீபத்திய திரைப்படங்கள்ல இருந்து நீங்களும் நானும் சேர்ந்து முணுமுணுக்கக்கூடிய சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் இப்ப நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட்ல அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். தோல் கொடுக்க ஒரு சொந்தம் இருக்க, துயரமெல்லாம் காற்றில் பறந்து பறக்க, உண்மையான நட்புக்கு எல்லைகள் கிடையாது, அந்த அன்பின் ஆழத்தை அளக்கவும் முடியாதுங்க. அப்படி இதயத்துக்கு நெருக்கமான நண்பர்களை மனசில் நினைச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு பாட்டு அந்த மாதிரி தான் வரப்போகுது. என்ன படத்துலேருந்து பார்க்குறீங்களா? இதோ டெடி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

நேரம் 7:15 நிமிடமாயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 என் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். கண்ணில் வைத்து உன்னை காத்திருப்பேன், என் காலங்கள் முழுதும் உன்னோடு வாழ்ந்திருப்பேன். மனைவியாய் வந்த தேவதைக்கு ஒரு கணவன் பாடும் காதல் தாளாட்டு தான் அடுத்து நம்ம கேட்க போறோம். அஸ் நெஞ்சின் ஆழத்திலிருந்து வழியக்கூடிய அன்பின் நீரோட்டமாக ஜிப்ரனுடைய இசையில, சிற்றிராமுடைய குரல்ல கேட்கிறவங்க எல்லாத்தையுமே மயக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெலடி கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

7:19 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 என் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் எதுன்னு கேட்டால், நமக்கு பிடிச்சவங்களுடைய கைகளை பிடிச்சிட்டு அந்த சின்ன சின்ன தருணங்கள் தான் அப்படின்னு அழகாகவே சொல்லலாம். இமை மூடி திறக்கக்கூடிய அந்த சில நொடிகளில் மொத்த உலகமும் அழகாய் மாறும் மாயத்தை இந்த ஒரு பாடல் செஞ்சிடும். இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து காதலுடைய நெருக்கத்தை இசையாய் மாற்றி இளைஞர்களுடைய அந்த பிளேலிஸ்ட்டில் நிரந்தர இடம் பிடித்த ஒரு அழகான பாடல் தான் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

மக்களின் நெஞ்சங்களோடு என்றென்றும் இணைந்திருக்கும் வானொலி, உங்கள் வீடுகளையும் மனங்களையும் இசையால் நினைக்கும் தேன் துளி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 7:27 ஆயிட்டு இருக்கு. கிராமத்து மண்வாசம் கமழக்கூடிய பாதையில காதலியுடைய பின்னாலேயே நடந்து செல்லக்கூடிய அந்த அலாதியான சந்தோஷம் இருக்குதே, அதற்கு ஈடினை ஏதுமே கிடையாது. கனா திரைப்படத்திலேருந்து எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இயல்பான அன்பை அனிருத்துடைய குரலில் நம்ம மனதுக்கு கடத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு மெலடி தான் அடுத்து கேட்க போகிறோம். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை பாதை நினைவுகளோடு சற்று சேர்த்துக் கொள்ளுங்கள். இதோ உங்கள் பாட்டு எதிர்த்த நிகழ்ச்சியில் ஒத்தையடி பாதையில் திரைப்பட பாடல்.

நேரம் 7:32. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 என் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். எந்தவித பூச்சூட்டும் இல்லாமல் காட்டின் நடுவே எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பூத்து குலுங்கக்கூடிய காட்டு மல்லிக்கு தான் வாசம் அதிகம். அதே போல தான் கலப்படமே இல்லாத இந்த கிராமத்து காதல். விடுதலை திரைப்படத்திலேருந்து இளையராஜாவுடைய விரல் நுனியில் பிறந்த ராகத்தில் தனுஷுடைய இதமான குரலில் நெஞ்சை தொட்டு தாளாட்டக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் மெலடி தான் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இதோ உங்கள் மனதை கொள்ளையடிக்க வருகிறது விடுதலை திரைப்படத்திலேருந்து பாடல்.

கள்ளமில்லா சிரிப்பு, மிளகாய்த்தூள் சுறுசுறுப்பு. வாங்க குட்டீஸ்களா, உங்க கொஞ்சம் மொழையால எங்களை நினைக்க, உங்க வீட்டு பட்டாம்பூச்சிகள் நம்ம அலைவரிசையில சிறகடிக்க இன்னைக்கு இரவு 8:02 கூப்பிடுங்க. மழலை மொழி கேட்க மனசெல்லாம் ஆசைப்படுது. குட்டீஸ்களா, உங்க கைபேசி எடுங்க, நம்பரை சுழற்றுங்க. 0452 என்ற மதுரை முன்னிணைப்போடு 25:30 மற்றும் 25:30 171 என்ற எண்களில் இன்று இரவு 8:02 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேச

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. நேரம் 7:43 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட உட்கார்ந்து எந்த ஒளிவு முறையும் இல்லாம மனசை விட்டு பேசுற அந்த சில நிமிடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து நட்பையும் காதலையும் ஒரே புள்ளியில் இணைத்து ஸ்ரீராமுடைய குரலால இதயங்களை வருடி செல்லக்கூடிய ஒரு மேஜிக்கல் பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். உங்கள் மனசுக்கு நெருக்கமானவங்களை நினச்சிக்கிட்டே கேட்க வேண்டிய இந்த பாடல் தான் இதோ உங்களுக்காக கதை போமா.

காதல் வந்து மனதை தட்டும் போது நாம தேடி தேடி பேச நினைத்த வார்த்தைகள் எல்லாமே மௌனமா மாறிடும். அந்த மௌனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான அன்பையும் ஏக்கம் நிறைந்த தவிப்பையும் ஒரு பாடலா மாத்தினா எப்படி இருக்கும்? அதுதான் பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து அடுத்த அழகான பாடல். இதோ உங்களுக்காக

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 7:53 எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. கண்கள் இரண்டும் மௌனம் பேச, காதலின் வாசம் நெஞ்சில் வீச, மெல்லிய தென்றல் உடலை தொட்டு உள்ளுக்குள் ஒலிக்கும் ஆசையின் பாட்டு. திபுன்னன் தாமஸ் அவருடைய இசையில கார்த்திக் மற்றும் பிரதீப் குமார் ஒரு மென்மையான குரல்கள்ல நெஞ்சை கொள்ளையடித்த ஒரு அற்புதமான மெலடி தான் அடுத்து நம்ம கேட்க போறோம். வார்த்தைகளுக்குள் அடங்காத அந்த அழகிய காதலை மெல்லிசையாய் மாற்றிய இந்த சூப்பர் ஹிட் பாடல் தான் இப்ப நம்ம கேட்க போறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சித்தா திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலாக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டு ஹிட். நல்ல இசையும் மனசுக்கு பிடிச்ச பாடல்களும் சேர்ந்துச்சுன்னா கடந்து போற நேரமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு நீங்க கேட்ட எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான். இன்னைக்கு நம்ம கேட்ட எல்லா பாடல்களுமே தந்த அந்த உற்சாகம் சந்தோஷம் உங்க நாள் முழுவதையும் அழகாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ் ராஜ். நேர்களே, நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர், ஆகாஷவாணி, சின்ன செக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன.

0: தொடர்பது செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறும் திரு விஜய் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 ஆண்டு வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணுத்துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும்

இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று போன்ற பேரிடர் காலங்களிலும் மகாகும்ப் போன்ற திருவிழா காலங்களிலும் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மொஹல் கூறினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானது என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடி தமிழக அரசின் பட்ஜெட்டில் எந்தவிதமான முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் திட்டத்தை பெயர் மாற்றி மக்களை ஏமாற்றும் நோக்கில் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுராஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் தகாக்ஸை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது பட்டாம் பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் மழலை குரல்ல அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம். இன்னும் ஒரு 24 நிமிடங்கள் இருக்குங்க. இந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். அவங்க எங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், அதாவது செய்யல் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், இல்லை கதை சொல்லலாம். நாங்கள் கேட்கறதுக்கு ஆர்வமாக காத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகளோட பேச காத்திருப்பது நான் ஜானகி மற்றும்
3: சாந்தினி.
2: சொல்லுங்க சாந்தினி, குழந்தைகள் பேசுறத கேக்குறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்களா?
3: ஆர்வமா இருக்கு.
2: சரி, அப்ப அவங்க பேசணும்னா அவங்க வர வேண்டிய எண்கள் சொல்லிடலாமா?
3: கண்டிப்பா எண்கள் தெரியணும்ல. 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை சேர்த்து 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்கள்லையும் நேயர்கள் வந்து அழைக்கலாம். குழந்தைகள் அழைச்சு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டையை கேட்டுக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் அடுத்த பாடலா தெரி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம்.
1: போச்சு.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 8:15. இதை தொடர்ந்து இன்று 8:30 நம்ம கேட்க போறோம் உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில மிளகு சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்துகற்பன் அவர்களோட நேர்முகம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் தகவல்கள் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்களாகிய உங்களுடைய நேரமாக காற்றில் விரியும் கடித மலர்கள். நமது வானொலி நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் எழுதி அனுப்பலாம் கடிதம் மூலமாக. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் ஒரு கடிதத்தில் குறிப்பிட்ட அதையும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலை இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சொக்கிக்குளம் மதுரை 2. இந்த முகவரிக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒரு கடிதத்திலையும் விமர்சனம் மற்றொரு கடிதத்திலையும் எழுதி அனுப்புனீங்கன்னா கேட்டு ரசிக்கலாம். தினம் தினம் 9:15 to 10 வரைக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் 8:16 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம ஒரு பாட்டு கேட்டுடலாமா? சாந்தினி
1: கேட்டலாமே.
0: இது பாட்டு வந்துட்டே இருக்கு டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: எட்டு மணி 26 நிமிஷத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மிளகு சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: எனது பெயர் முத்துக்கருப்பன், வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன். நாங்கள் பாரம்பரியமாக வந்துட்டு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். மலை கிராம விவசாயம் குறித்த விஷயங்கள் தொடர்பாக இப்போ வந்துட்டு சொல்ல போகிறோம். மலை கிராம விவசாயம் அப்படின்றதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று, மரங்களை கட் பண்ணிட்டு வெயில் சார்ந்த விவசாயம், அதாவது கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளப்பூடு இது சம்மந்தப்பட்ட விவசாயம். மற்றொன்று ரகம் வந்துட்டு என்ன அப்படின்னா, மரங்கள் வெட்டப்படாமல் மரங்களுக்கு அடியில் தரையில் விவசாயம் செய்யக்கூடியது. இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, மரங்களுக்கு அடியில் செய்யக்கூடிய விவசாயம் பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணாது,

எந்த பொல்யூஷனையும் நாய்ஸ் படுத்தாது, அதாவது எந்த தவறுகளும் நடக்காது. ஆகையால் வந்துட்டு மலை கிராம விவசாயத்தை பொறுத்தளவில் நாங்கள் செய்கிற விவசாயம் வந்துட்டு இந்த மரங்களுக்கு அடியில் செய்யக்கூடிய விவசாயமான மிளகு, ஏலக்காய் இந்த இரண்டு வகையான விவசாயங்கள் செய்து வரோம். இப்போ மிளகை பொறுத்தளவில் வந்துட்டு கொஞ்சம் வெயில் தேவை, ஏலக்காயை பொறுத்தளவில் அப்படி இல்லை. இப்போ முதல்ல மிளகு பற்றி நம்ம வந்துட்டு சாகுபடி குறித்து நம்ம பேசிவிடலாம். அதுபடி பார்க்கையில் மிளகு அப்படின்னு பார்த்தோம்னா 37 ரகமான மிளகு கொடி ரகங்களும் செடி ரகங்களும் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க ரகம் கருமுண்டா, பன்னீர், காவேரி, வயநாடு, இந்த 4 வெரைட்டியில் வந்துட்டு நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெயில் தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினால மரங்களின் கிளைகளை வெட்டி விட்டு அதில் வந்துட்டு கொடியேற்றி விவசாயம் பண்ணுறோம். இந்த மிளகு விவசாயத்தை பொறுத்தளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மரங்கள் வந்து முக்கியம். அப்படின்னால நம்ம பெரும்பாலும் வந்துட்டு சில்வர் ஓக்கு மரங்களை தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா அது உறுதித்தன்மையான மரங்களாக இருக்கிறதால காற்றுக்கும் முறியாது, மரங்களும் வேஸ்ட் ஆகாது, கொடி கிரகங்களும் வேஸ்ட் ஆகாது. நல்லபடியாக விவசாயம் செய்து எடுக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கிறதுனால நம்ம சில்வர் ஓக் மரங்களை மட்டும் செலக்ட் பண்ணி நடவு செய்து அதில் வந்துட்டு கொடி விவசாயம் செய்து வர்றோம். இப்போ ஒரு முறை வந்துட்டு மிளகு கொடி நடவு செய்யப்பட்டால் அது நல்ல பலன் தர்றதுக்கு 3 வருஷம் குறைந்தது ஆகும். அந்த 3 வருஷ காலம் வந்துட்டு அதை நல்ல முறையில் பராமரிக்கணும். முதல்ல நடவுக்கு பொறுத்து பார்த்துருவோம். நடவு அப்படின்றதில் 15 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு குழி குறைந்தபட்சம் எடுக்கணும். அது அதே மாதிரி 15 சென்டிமீட்டர் விட்டத்துக்கு குழி எடுக்கணும். எடுத்து அதில் வந்துட்டு கொடி நடவு செய்யணும். அந்த கொடி வந்துட்டு மரத்துக்கு அடியில் வந்துட்டு குழி எடுத்து நடவு செய்கிறதுல தான் அது மரத்தோடு சேர்த்து கொட்டி கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த ரகங்களை நடவு செய்யலை, இந்த முறைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த நடவு வகைகளில் பார்க்கல குழி எடுத்து 2 நாள் குழி வந்துட்டு அந்த ஈர பதத்தோட அந்த காற்றோட்டமாக இருக்கணும். ஏன்னா பூமியில் வந்துட்டு ஓரளவுக்கு வெப்பத்தன்மை இருக்கும். அந்த வெப்பத்தன்மை வெளியேறதுக்காக 2 நாள் ஆற விடணும். விட்டதுக்கு பிறகு அந்த நடவு பணிகள் செய்யப்படும். அந்த நடவு செய்யலை தொழு உரம் தான் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா நாங்கள் எங்கள் விவசாயத்தை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா செயற்கை உரங்களை தவிர்க்கிறது அப்படின்றது எங்களுடைய சிஸ்டமேட்டிக்கலாக வச்சுருக்கோம். நாங்கள் அதாவது வரையறை வகுத்து வச்சுருக்கோம். அந்த வரையறையின்படி நாங்கள் தொழு உரம், மாட்டுச்சாணம், மண்புழு உரம், ஆடு வெள்ளாட்டு சாணம் வகைகளை சார்ந்தது தான் நாங்கள் பயன்படுத்தி வரோம். இந்த கொடி நடவு செய்த 3 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் நல்ல ஈல்டு கிடைக்கும். எங்கள் விவசாயத்தை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் மிளகு விவசாயம்ன்றது சாகுபடி நல்லபடியாக இருக்கும், விளைச்சல் அப்படி நல்லபடியாக இருக்கும். அதாவது அந்த விளைச்சல் காலம் என்பது ஜூன் ஜூலை, இந்த மாதம்தான் விவசாய காலம், அறுவடை காலம். அந்த அறுவடை காலங்களில் நம்ம வந்துட்டு மரம் ஏறி மிளகு அறுவடை எடுக்கிறோம். அந்த பக்குவம் கரெக்டாக பார்த்து மிளகு எடுத்தா தான் அந்த காரத்தன்மையை வந்துட்டு உறுதிப்படுத்த முடியும். எடுத்த அன்றைய தினமே மறுநாளே காய விடணும். காய விட்டு எடுத்தோம்னா தான் அது நல்ல ஒரு தரமான வந்துட்டு குவாலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி விளைச்சல் அப்படின்றத பார்த்து கொடி ஏறி மரத்தில் ஏறி எடுக்கல கவனமாக எடுக்கணும். சில விவசாயிகள் என்ன செஞ்சுருவாங்கன்னா மறுபடி மறுபடி மரம் ஏற முடியாது, கொடி ஏற முடியாது. ஏன்னா அந்த கொடி 30 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 வயசு வரையில் கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேலே வளர்ந்துடும். அப்படின்னால ஏணி கவர் மூலமாக தான் ஏறி, ஏணி வச்சு ஏறி எடுப்பாங்க, கவுத்தில் ட்ராவல் பண்ணி ஏறி எடுப்பாங்க. அந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்கல் அது மிளகை பொறுத்தளவில். அதை எடுத்து காய வைக்கிறது அப்படின்றது மலை கிராம பகுதிகளில் ரொம்ப வந்துட்டு சிரமம். என்ன காரணம் அப்படின்னா மழைக்காலங்கள் ஜூன் ஜூலை வரையில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்படின்னால அவ்வப்போது மலைச்சாரல்கள் இருக்கும், அதையெல்லாம் கடந்து தான் விவசாயம் வந்துட்டு எடுக்க முடியும். இப்போது அதுக்கு வந்துட்டு ட்ரையர் வந்துருச்சு. வேளாண் பொருள் விற்பனை அங்காடி, வேளாண் பொருள் உற்பத்தி அங்காடி, வேளாண் உற்பத்தி மையம் அப்படின்றது மாதிரி விவசாய கல்லூரி, விவசாய யூனிவர்சிட்டி ஆகியவற்றின் மூலமாக வந்துட்டு இந்த கருவிகள் தயார் செய்து விற்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஆரம்ப நிலை ஒரு 5 கிலோ முதல் வந்துட்டு 30-35 கிலோ வரைக்கும் காய வைக்கக்கூடிய அளவுக்கான ட்ரையர் மெஷின்ஸ் வந்துருச்சு. அந்த மெஷின்ஸ் வந்துட்டு ஒரு 18 மணி நேரம் வச்சு போட்டு விட்டோம்னா போதும், நல்ல முறையில் காஞ்சு நல்ல முறையில் சரக்காக வெளியில் வந்துடும். இதுதான் மலை கிராம விவசாயத்தில் உள்ள விஷயம். இன்னொன்று இயற்கை மாறாமல் இயற்கையை வந்துட்டு தக்க வைத்து காத்தும் இயற்கையோட ஒன்றி பயணித்து விவசாயம் செய்யக்கூடிய
ஒரு ரகமாக விவசாயமாக இருக்கும். இது பொறுத்தளவில் நாங்கள் அதை விரும்பி செய்கிறோம். என்ன காரணம்னா, இயற்கையை மாற்றம் சவாறு பண்ணக்கூடாது. மரங்கள் வந்துட்டு இப்போ பெரும் பகுதிகளில் பார்த்திங்கன்னா மரங்கள் வெட்டப்பட்டு விவசாயம் நடக்குது. அதனால் வந்துட்டு மழை வளம் பாதிக்க

அதனால மாதமும் மாறி பெய்த காலம் கடந்து இப்போ புயல் மழை காலமாக எதிர்பார்த்து நம்ம டிராவல் ஆக வேண்டியது சூழ்நிலையில் இருக்கோம். விவசாயிகள் அனைவரும் இப்போ வந்துட்டு அதே நிலைமை தான். நீர்பிடிப்பு பகுதியான மேகமலை, மூணாறு, தேக்கடி பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களில் வந்துட்டு மரங்கள் வெட்டப்பட்டு விவசாயம் செய்கிறதா. தேக்கடியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருந்தது, இப்போ மரங்கள் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் மேகமலை பார்த்திங்கன்னா இருந்த மரங்களை புறா வெட்டி தேயிலை விவசாயமாக மாற்றிட்டாங்க. ஆக பசுமையான ஒரு விவசாயம்னு நினச்சிட்டு இயற்கையான வளங்கள் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியை வெட்டிட்டு அதில் தேயிலை செடிகளை நட்டு தேயிலை உற்பத்தி செஞ்சு விநியோகம் செய்கிறதுனால பல ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு அதனால் மலை வளங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அந்த விவசாயங்களை நாங்கள் விரும்பலை. நாங்கள் இயற்கை விவசாயத்தையும் இயற்கை சார்ந்த பயணித்த விவசாயம் பண்ணுறதையும் தான் விரும்புகிறோம். இது வந்துட்டு மிளகு பொறுத்தளவிலான விவசாய முறை, ஆண்டுக்கு ஒரு முறை பயிரெடுக்கக்கூடிய விவசாயம். நல்ல முறையில் வந்துட்டு சரியாக பயன்படுத்தி வந்தோம்னா நல்ல காரத்தன்மை குறையாமல் நல்லபடியாக எடுக்க முடியும். இதே வந்துட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுருந்து மொத்தம் சேர்த்து காய வைக்கிறோம் அப்படின்னா அங்கே அந்த வியர்த்து அந்த ஈரப்பதத்தில் இருந்து அது ஒரு மாதிரி நொசநொசன்னு ஆகி அதுக்கப்புறம் காய வைக்கையில் வந்துட்டு அந்த தரம் காரத்தன்மை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த முறை விவசாயத்தை மக்கள் வந்துட்டு செய்யணுன்றது தான் எங்களுடைய ஆவலும் நோக்கமும், இது எங்களுடைய முயற்சி. ரெண்டாவது, ஏலக்காய் விவசாயத்தை பொறுத்தளவில் முழுவதும் ஈரப்பதம் வாய்ந்த நிலமுமா இருக்கணும். இப்போ பூரா வந்துட்டு விதை பயிரிட்டு அறுவடை இல்லை, கிழங்கு டைப் தான் நடத்துகிறாங்க. இப்போ நம்மளும் அதை தான் செஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் பார்க்கையில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நலானி, நாடு அப்படின்னு ரெண்டு ரகம் வந்துட்டு ஏலக்காயை பொறுத்தளவில் செஞ்சிட்ருக்கோம். இந்த ஏலக்காய் விவசாயத்தில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தண்ணி ரொம்ப முக்கியம், காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வெயில் அவ்வளோ அவசியம் தேவையில்லை. ஆகையால் பெரும்பாலும் மரங்களின் கிளைகள் அதிகம் வெட்ட வேண்டிய அவசிய நிலை ஏற்படாது. இந்த முறை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா வருஷம் முழுவதுமான விவசாயம், குறைந்தபட்சம் 30 நாளைக்கு ஒரு முறை, 40 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை நேரம். அந்த அறுவடை நேரங்களில் வந்துட்டு 12 மாதமும் அறுவடை எடுக்கலாம். இது ஒரு ரகம். பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா களை எடுக்கணும், அடிக்கடி களை எடுத்து விடணும், மண்ணணைத்து விடணும், தூருக்கு மண்ணணைச்சு விடணும், பாலை ஒதுக்கி தனியாக பிரித்து விடணும். இந்த பணிகள் வந்துட்டு செஞ்சு வரணும். அதே நேரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பழுப்பு தட்டைன்னு சொல்லுவாங்க, முதிர்ந்த தட்டைகள் அறுத்து விடணும். முதிர்ந்த தட்டைகள் அறுத்து விட்டு விவசாயம் பண்ணையில் தான் அந்த வேலைச்செடிகள் வந்துட்டு தூறு கட்டி நல்லா வரும். விவசாய நிலமும் காய்களும் நிறைய காய்க்கும். இது ஒரு படிநிலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா பூச்சிகள் தின்றதுலேருந்தும் அதை நம்ம காப்பாற்றணும். தவளை, எறும்பு போன்ற வந்துட்டு பூக்களையும் பிஞ்சுகளையும் தின்னக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக இந்த பஞ்சகாவியா மற்றும் எருக்கலை சாறு, வேப்பிலை சாறு நீர் இது போன்ற விஷயங்களை தெளித்து நம்ம அதை விவசாயம் செய்து வந்துட்டுருக்கோம். சில வாடைகள் தரக்கூடிய திரவியங்களை தெளிக்கையில் அது வந்துட்டு அந்த செடி பக்கம் வராது. இந்த கசப்பான திரவியங்களில் அதை தின்ன போகையில் வந்துட்டு ஒரு கசப்புத்தன்மை தெரிகிறதுனால அதை வந்துட்டு தின்னாது. நாயுருவி செடி இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் வந்துட்டு கற்றாழைச்சாறு இது பயன்படுத்தி தான் அந்த ஒரு சில மெடிசன்ஸ் தயார் பண்ணுறோம். மருந்தை தயார் பண்ணி தெளித்து அதிலிருந்து நம்ம விவசாயம் எடுத்து வரோம். இந்த 12 மாதங்களும் விவசாயம் என்பதனால 12 மாதங்களும் இதை வந்துட்டு கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா மற்றபடிக்கு பெருசாக பூச்சி தாக்குதல்ன்றது இருக்காது. இந்த வெள்ளைப்பூச்சின்னு சொல்லி சொல்லுவோம், சாம்பல் பூச்சின்னு சொல்லுவோம், இது மாதிரியான பூச்சிகளும் இலை சுருட்டல் புழுக்களும் பூச்சிகளும் அதில் வந்துட்டு வராது. ஏலக்காயில் இது ஒரு முக்கியமான விஷயம். ஆகையால் ஏலக்காயை வந்துட்டு பூவிலிருந்து காப்பாற்றி எடுக்கிறது தான் இதில் உள்ள முக்கியமான பங்களிப்பாக இருக்கும். அதனால் மாதம் ஒரு முறை அது மண்ணணைச்சு செஞ்சு பஞ்சகாவியாக உரங்கள் இட்டு பண்புழு உரம் இட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மண்புழு உரம் விட்டால் போதும், மாதம் ஒரு முறை எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த தருணங்களில் இந்த இயற்கை மருந்துகளை தெளித்து தான் நாம் பயிர் விவசாயம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி விவசாயத்துறையில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் கமிஷன் டெப்போ மற்றும் ஏலக்காய் ஆராய்ச்சி நிலையம் வந்துட்டு போடிநாயக்கனூரில் இருக்குது. பயிற்சிகளும் வகுப்புகளும் நடத்தப்படுறாங்க. அந்த பயிற்சி வகுப்புகள்னால நீங்கள் விவசாய பெருமக்கள் கலந்துக்கிட்டிங்கனாலே அதனுடைய ஆலோசனைகள் பெற்றுக்கிட்டாங்கனாலே நீங்கள் நல்ல முறையில் விவசாயம் செய்ய முடியும். இது விவசாயத்தின் முறைகள். ஏலக்காய் விவசாயத்தை பொறுத்தளவில்
செய்யக்கூடிய முறைகள். ஏலைக்காய் விவசாயம் வந்துட்டு

எடுக்கிறது அப்படின்றது எடுத்துடுறோம், அதை காய வச்சு பதப்படுத்துறது அப்படின்றது அதே மாதிரி தான். ஒரு நாள் அல்லது மறுநாள் மொத்தம் சேர்த்து காய வைக்கணும். அதுக்கும் ட்ரையர் மெஷின்ஸ் வந்துருச்சு. அந்த ட்ரையர் மெஷின்ஸில் 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வச்சு காய வச்சா எடுத்தோம்னா நல்ல ஒரு தரமான அந்த குவாலிட்டியோட ஆயில் கண்டென்ட்டோட அந்த ஏலக்காய் வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி காய் பறிக்கிறது அப்படின்றது குறைந்தபட்சம் 30 நாள்லேருந்து 40 நாள் கழித்து காய் பறித்தோம் அப்படின்னா தான் நல்ல விளைந்த காய்கள் கிடைக்கும். அப்போ தான் ஏல அரிசி தரமான குவாலிட்டியான அரிசி கிடைக்கும். அப்படி கிடைச்சா தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு விலையும் கிடைக்கும். இந்த வந்துட்டு அதை குறைந்த காலத்தில், அதாவது 20 நாள் 25 நாளில் பறிக்கையில் ஏல அரிசியானது வந்துட்டு விளைச்சல் கம்மியாக இருக்கும். காய வைக்கையில் வந்துட்டு பொக்குத்தன்மை அடிச்சிடும், எடை நிற்காது, விலை கிடைக்காது. இதில் வந்துட்டு 2 வகை இருக்குது. இயற்கை விவசாயமாக பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம வேறு எந்த செயற்கையான ஒரு பொருளும் சேர்க்கறதில்ல. இந்த ட்ரையரில் காய போடையில் வந்துட்டு விவசாயிகள் காய போடையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, விலை நல்ல விலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கலர் கொடுக்கக்கூடிய சில திரவங்கள் இருக்குது மார்க்கெட்டில். அதாவது நீலம் மாதிரியான ரகம் வந்துட்டு க்ரீன் கலர் தரக்கூடிய, இது வந்துட்டு சொட்டு நீர் மாதிரி பாட்டில்க்கு தராங்க. 10 லிட்ரு தண்ணியில் இத்தனை சொட்டுன்னு கலந்து அந்த பச்சை காய்களை முக்கி எடுத்து ட்ரையரில் ஏற்றையில் தான் இந்த கலர் கொடுக்குது. கலர் வந்துட்டு பெரும்பாலும் இந்த ஓரளவுக்கு டார்க் க்ரீன் எப்போவுமே தராது. இயற்கையாக காய வைக்கையில் இது இயல்பான உள்ளது. கெமிக்கல் ஆட் பண்ணி பண்ணையில் தான் நல்ல கலர், அட்ராக்டிவ் கலர் கொடுக்கறதுனால மார்க்கெட்டில் நல்ல ரேட் கிடைக்கும்னு சொல்லி செய்கிறாங்க. அது மாபெரும் தவறு. 2 வருஷத்துக்கு முன்னே அப்படிலாம் அரபு கண்ட்ரீஸில் வந்துட்டு நம்ம நாட்டு ஏலக்காய்களை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா, உங்கள் நாட்டு ஏலக்காயில் வந்துட்டு கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது, சேர்க்கப்படுது, ஆகையால் வந்துட்டு அங்கே எடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னதனோட விளைவாக வந்துட்டு மார்க்கெட் ரொம்பவும் டவுன் ஆகி விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போது அது கொஞ்சம் சரியாயிருக்கு. இதை ஒரு நிலையில் நிலைப்பாடாக கொண்டுட்டு போகணும்னா இயற்கையுடன் மக்களுக்கு கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் நம்ம கான்செப்டாக இருக்கணுமே தவிர, வருமானம் ஒன்று மட்டுமே நோக்கமாக கொண்ட விவசாயமாக ஒருபோதும் நம்ம விவசாயிகள், மலை கிராம விவசாயிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த பழுப்பு கழிக்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை கழிக்கிறோம். தண்ணீரும் வந்துட்டு தேவையான அளவு தான் கட்டணும். தேவைக்கு அதிகமாக கட்டணும் அப்படின்னா அது வந்துட்டு போத்துக்கு நிறைய அடிக்கும், அதாவது கிளை நிறைய அடிக்குமே தவிர பாலை நிறைய விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பாலைக்கு தரக்கூடிய வகையில் நம்ம அந்த இதுகளை அமைக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த தண்ணி கட்டுறதுக்கான கரை வந்துட்டு ஒரு பகுதி, அதாவது பிறைநிலை டைப்பில் தான் கரை கட்டணும். நம்ம முழு கரை கட்டி தண்ணி நிப்பாட்டி அப்படின்றது பண்ணக்கூடாது. பொதுவாகவே ஏலச்செடிக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும், தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் வந்துட்டு விவசாயம் பண்ணையில் நம்ம ஈரப்பதம் கொடுக்கத்தான் முயற்சி பண்ணணுமே தவிர தண்ணி நிறைய கட்டுவதற்கான முயற்சி எதுவும் எடுக்க வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. எனக்கு வந்துட்டு 4 தலைமுறைக்கும் மேலாக எனக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் விவசாய குடும்பம். ஆகையால் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில், எங்கள் அப்பா விவசாயம் பண்ணையில் வந்துட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்றது. நாங்கள் என்ன தான் படித்து வேறு சில தொழில்களுக்கு போனாலும் நாங்கள் விவசாயத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தினால விவசாயத்துக்குள்ளே வந்தாச்சு. விவசாயமும் ஒரு பக்கமாக செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா வந்துட்டு நம்ம நாடு வந்துட்டு அதிக மக்கள் தொகை மிகுந்த நாடு. நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான தற்சார்பு உணவு பண்டங்களை நம்ம வந்துட்டு தக்க வைக்கணும். அதுக்கு பிறகு ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தக்க வைக்கணும். ஆக விவசாயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஜீவாதாரமாக இருக்கிறதுனால விவசாயத்தை ஒரு தொழில் அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன், ஜீவாதார பணி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அந்த மாதிரி ஆர்வத்தில் நான் இந்த விவசாயங்களை பண்ணிட்டு வர்றோம். எங்களுக்கு வந்துட்டு பொருளாதாரத்தை தேவையான அளவு, அதாவது வருமானம் என்பது முறையான வருமானமாகவும் செயற்கை தானியங்கள், செயற்கை விதைகளை இது பண்ணி பண்ணின வருமானங்களாகவும் இருக்க விருப்பம் இல்லை. இயற்கை வேளாண் விவசாயத்தை தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி மலைப்பகுதி அப்படின்றதுனால எங்களுக்கு இந்த இளகுலை எல்லாம் கிடைக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அந்த ஏலச்செடிக்கு பார்த்திங்கன்னா 8க்கு 8, 10க்கு 10 ஒரு தூர் வைப்போம். அந்த கேப்பில் வந்துட்டு
3 அடி 4 அடி நீளத்துக்கும் 1 அடி 1.5 அடி அகலத்துக்கும் குழி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அதிகமாக ஆழமும் எடுக்க மாட்டோம், ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு எடுத்து அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பழுப்புகளையும் இலைதலைகளையும் போட்டு மூடிடுறோம். மூடிட்டு அந்த இதில் தண்ணி கட்டுவோம். வேற நாம அந்த இதில் தண்ணி கட்டுறது எதுக்காக

0: அந்த இலைதழைகள் மக்கி போகிறதுக்கும் அழுகி மக்கிறதுக்கும், இன்னொன்று தரையின் அடிப்பகுதி வந்துட்டு ஈரம், அதாவது நம்ம 1.5 அடி குழி எடுக்கிறோன்னா அந்த அளவுக்கு தண்ணி உள்ள அதில் விடையில் வந்துட்டு 1.5 அடி ஆழத்துக்கும் அந்த ஈரப்பதம் சப்ரிவேஷன் ஆகும், அடிப்பகுதியில் பரவும். பரவையில் ஏலச்செடிக்கு மிகுந்த நல்ல ஒரு ஊட்டமாக இருக்கும். ஆகையால் நாங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய இலைதழைகளையும் உரமாக பயன்படுத்திக்கிட்டு மண்புழு உரம், தொழு உரம், மாட்டுச்சாணம், ஆட்டு எருவு வகையில் வச்சு தான் விவசாயம் செஞ்சுட்டு வரோம். இது எங்களுடைய விவசாய முறையில் முக்கியமான கொள்கையாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகையால் வந்துட்டு எங்கள் விவசாயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதனால் அனைத்து மலை கிராம விவசாயிகளும் வந்துட்டு இந்த விவசாய முறைகளை செய்து வர எனது தாழ்மையான வேண்டுகோள். இயற்கையோடு இயற்கையாக கொடுக்கையில் வந்துட்டு விலைவாசியும் நம்மளுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதே மாதிரி சந்தைப்படுத்துதலும் நம்ம வந்துட்டு முறைப்படி முறையான நபர்களை அணுகி சந்தைப்படுத்தினோம்னா நல்ல விலைவாசி கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆகையால் வந்துட்டு நல்ல தரமான பொருட்களை விவசாயம் செய்து மக்களுக்கு இயற்கையாக கொடுக்க உதவ கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த விவசாயம் வந்துட்டு புதிதாக நோய் தொற்றுகளை தவிர்க்கவும் நோய் பரவலை தவிர்க்கவும் இயற்கை வேளாண் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஆகையால் அனைத்து விவசாயிகளும் மலை கிராம விவசாயிகளை பொறுத்தளவில் இயற்கை விவசாயத்தை கொண்டு செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிளகும் சரி ஏலக்காயும் சரி ஒரு வகையான பணப்பயிர் என்றாலும் நாம் வந்துட்டு மக்களுக்கு அதை இயற்கையாக கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அப்படி தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.
1: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை மிளகு சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: இனி தொடர்வது வேளாண் தகவல்கள்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் நடமாடும் வங்கிகள் நாட்டுக்கோழிகள் குறித்து தெரிந்து கொள்வோம். நாட்டுக்கோழி வளர்ப்பு என்பது இன்றும் கிராமப்புற பெண்களுக்கு கை கொடுக்கும் தொழிலாக உள்ளது. வீட்டில் ஏற்படும் சில்லறை செலவுகளுக்கு அதனை விற்று உடனே பணம் பெறுகின்றனர். இதனால்தான் கிராம பெண்களுக்கு அவை நடமாடும் வங்கிகளாக உலா வருகின்றன. நாட்டுக்கோழிகள் சில நேரங்களில் மெல்லிய ஓட்டுடன் முட்டையிடும். இதனை தோல் முட்டை என்பர். இப்படி தோல் முட்டையிடும் கோழிகளை வீட்டுக்கு ஆகாது என்று விற்று விடுவார்கள், அல்லது விருந்தினர் வருகையின் போது குழம்பு வைத்து கொடுத்து விடுவார்கள். முட்டையின் ஓடு கால்சியம் என்ற சுண்ணாம்பு சத்தினால் ஆனது. தீவனத்தில் கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது முட்டையின் ஓடு கனமாக இருப்பதால் அதை தவிர்க்க தீவனத்தில் சுண்ணாம்பு சத்து நிரம்பிய கிளிஞ்சல்களை உணவாக்கி கொடுக்கலாம். தோல் முட்டையிடும் கோழி போன்றே நள்ளிரவில் கூவும் சேவல், வெள்ளிக்கிழமை அன்று முதல் முதன் முதலாக முட்டையிட துவங்கும் பெட்டை கோழி ஆகியவை வீட்டுக்கு ஆகாது என குழம்பு வைத்து விடுவார்கள். நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், அவை அடை காப்பதுதான். அடை காக்கும் குணம் நாட்டுக்கோழிக்கே உரித்தான குணமாகும். அவை அடை காப்பதால் முட்டைகளை வைத்து குஞ்சு பொறிக்க ஏதுவாகிறது. நாட்டுக்கோழியின் வம்சம் அழிந்து விடாமல் இருக்க இன்றும் கிராமங்களில் அடை வைப்பது இன்றியமையாத செயலாக உள்ளது. நாட்டுக்கோழி வளர்ப்பில் சில கோழிகள் நீண்ட நாட்களுக்கு அடையிலேயே படுத்திருக்கும். இதனால் அடை காப்பதை தெரிய வைக்க சில யுக்திகளை கையாள்வார்கள். அம்முயற்சிகளில் ஒன்றுதான் கோழிகளின் மூக்கில் இறகுகளை குத்திவிடும் முறை. இம்முயற்சியிலும் பலன் கிடைக்கவில்லை என்றால் கோழிகளை தண்ணீரில் அமுக்கி எடுப்பார்கள். சில நேரங்களில் இப்படி செய்யும் போது கோழிகள் இறந்துவிட வாய்ப்புண்டு. மூக்கில் சிறகை திணிப்பதாலோ நீரில் அமிழ்த்துவதாலோ அடைகாக்கும் குணம் மாறாது. எனவே கோழிகளை இவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கோழி இடும் முட்டை நல்ல முட்டையா இல்லையா என்பதற்கு தண்ணீரில் போட்டு பார்ப்பார்கள். இப்படி செய்வதால் நல்ல முட்டை நீருக்குள் மூழ்கிவிடும், நாள்பட்ட முட்டை நீரில் மிதக்கும். முட்டையின் ஓட்டில் சிறு சிறு துவாரங்கள் உண்டு. அதன் வழியாக நாள்பட்ட முட்டைகளின் கிருமிகள் உட்புகுவதால் வாயு உற்பத்தி அதிகமாகிறது. மேலும் நாள்பட்ட முட்டையில் உள்ள தண்ணீர் வற்றி போவதால் நீரில் மிதக்கிறது. இதுதான் இதிலுள்ள அறிவியல் ரகசியம்.
0: அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. களர் கெட பிரண்டையை புதை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன் மான்கோசெப் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிப்பதன் மூலமாக தக்காளியில் இலைக்கருகல் நோயை தவிர்க்கலாம்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
5: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேரம் 9:15 நிமிடம். ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காற்றின் வழியே கவிதையாய் மிதந்து உங்கள் இதய கதவுகளை மெல்லத்தட்டும் காற்றில் விரையும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது நான் பிரகாஷ்ராஜ். காகிதத்தில் எழுதிய வரிகள் காலம் கடந்து பேசலாம், ஆனால் உங்கள் அன்பும் உணர்வுகளும் சுமந்து வரும் கடிதங்கள் என்றும் வாழாத மலர்கள். இன்று உங்கள் எண்ணப்பூக்களை தாங்கி வந்துள்ள கடிதங்களை ஒவ்வொன்றாக முகர்ந்து பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில நேர்கள் உங்களுடைய மனம் விரும்பிய பாடல்கள் கேட்கலாம். அதே போல நம்முடைய பண்பலையில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களும் விமர்சனங்களும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்னச்சுக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு. இன்னைக்கு நம்ம முதலாவதாக ஒரு விருப்ப பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி விமர்சன கடிதம். மதுரை சந்தைப்பேட்டையிலேருந்து ஓ கே சிவா அவர் எழுதியிருக்கக்கூடிய விமர்சனம் தான். 23/7/2026 அன்று வசந்த கானங்கள் கேட்டேன், அருமை. கடந்த நாட்களில் 13 பாடல்கள் இடம்பெற்றுச்சு, ஆனால் இன்றைக்கி 10 பாடல் தான் ஒழிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையை எண்ணி அதை எழுதி வச்சிருக்காங்க. இருப்பினும் பாடல்களை சிறப்பாக தேர்வு செய்து வழங்கிய சகோதரிக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 பாடலும் சூப்பராக இருந்துச்சு, ஆட்டம் போட வச்சிச்சு அப்படின்னு சொல்லி அழகாக எழுதியிருக்காரு. அதே நேயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கம். 16 இதே போல நிகழ்ச்சியை கேட்டிருக்காரு. காலத்தால் மறக்க முடியாத பாடல்கள் இடம்பெறும் வசந்த கானங்களை கேட்டு ரசித்தேன். அதில் எண்ணிக்கை எழுதியிருக்காரு, 12 பாடல்கள் நான் கேட்டு ரசித்தேன். வானவில் பண்பலைக்கு கொடுத்த அந்த பாடல்களை கொடுத்த சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஒவ்வொரு நேர்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை ரசிக்கிறீங்க, அதை நீங்கள் விமர்சனமாக எழுதி அனுப்புகிறீங்க, அது எங்களுக்கு வந்து செய்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது படிக்கிறப்பவே. தொடர்ந்து அடுத்து ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம். மதுரை ஜே சக்தி ஜனார்த்தனன் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். கடிதம் வாசிக்கும் உள்ளங்களுக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.

இசையெல்லாம் இசைப்பரப்பும் ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து உணர்வுகளுக்கு வண்ணம் தீட்டும் காற்றில் விரியும் கடிதமல்கள். அடுத்த ஒரு விமர்சன கடிதம், யாருடைய விமர்சன கடிதம் அப்படி பார்க்கலாம். அதாவது ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, அவங்க வந்து பேரே எழுதாமல் எழுதியிருக்கிறாங்க, பரவாயில்ல, அந்த நேருக்காக நம்மளும் ஒரு என்ன எழுதியிருக்கான்னு படிச்சிடலாம். இன்று ஒரு செய்தி.

பகுதியில் முனைவர் அழகாக ஏழை எளிய உழவனுக்கு புரியும் வண்ணம் களைக்கொல்லி மருந்தினை எப்போது எப்படி எந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னது அழகு அருமை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. எங்களுக்கும் மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர் எழுதியிருக்காரு உயிர் மடையான் என்ற ஜீவகன் அவருடைய எழுதியிருக்க மடல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ரொம்பவே அழகாக இருக்குது. எழுதி ரொம்ப கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். அவருடைய பெயர் வந்து ஒன்று உயிர் மடையான் அப்படின்னு இருக்கிறாரு என்ற ஜீவகன். அவருடைய விருப்ப விமர்சன கடிதத்தை படித்து முடித்தோம். அடுத்து ஒரு விருப்ப பாடல் கேட்டதில்லாமா. கர்நாடகா ஸ்டேட் அங்கேருந்து சின்ன திருப்பதி வில்லேஜ் அங்கேருந்து பிரகாஷ் ஷியாமலா அஸ்வின் ஆனந்த் மன்வித் இவங்களுடைய விருப்பத்துக்காக தான் இப்போ ஒரு பாடல், சூப்பரான பாடல், அழகான பாடல் தான் கேட்க போகிறோம். தனிக்காட்டு ராஜா திரைப்படத்துலேருந்து வாவ் சூப்பரான சாங் கேட்டு வரலாம். இது உங்களுக்காக

நட்பையும் ஒரே புள்ளியை இணைக்கும் பாலம் தான் இந்த கடிதங்கள். உங்களுடைய அன்பின் முகவரியிலிருந்து எங்களுக்கு வந்தடைந்த அந்த மலர் வரிகளை தான் இப்ப நீங்க ஒவ்வொன்றா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. கேட்டு மகிழுங்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடல் தான் கேட்க போறோம். யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, மதுரை அச்சம்பத்து அங்கிருந்து சசி அனு அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் ஒரு அழகான பாடல் இது. அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஒன்பது மணி 35 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கடிதம் அப்படின்றது வெறும் காகிதம் கிடையாது, அது இதயத்தின் பாஷை. உங்கள் கைப்பட எழுதி அன்போடு அனுப்பி வைத்த ஒவ்வொரு கடிதமும் இங்கே நறுமணம் வீசும் மலராய் மலர்ந்து கொண்டிருக்கிறது. இது காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடல் தான் கேட்க போறோம். ஒரு ஹிந்தி ஃபேமிலி போல மோஹாலி சங்கீத், டி டி மல்ஹோத்ரா, ரித்விக் மல்ஹோத்ரா, பிரதீக், அனில் சர்மா, ஜெயவீர் சிங் தாகூர், இப்படி நிறைய பேர் இருக்கு, மற்றும் பலர். அதை மட்டும் தமிழ் அழகாக எழுதியிருக்கிறாங்க. இந்த நேருக்காக தான் இப்போ ஒரு பாடல், அதுவுமே விருப்ப பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிலிம் எனி சாங், சாங் யுவர் சாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அவர்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

காலங்கள் மாறினாலும் கணினியும் கைபேசியும் வந்தா கூட கைப்பட எழுதிய கடிதத்திற்கு இருக்கக்கூடிய சுகமே தனிதான். உங்க இதயத்தில் இந்த ஆழத்திலிருந்து ஊற்றெடுத்த உணர்வுகளை காற்றில் கவிதையா ஏந்தி வருகின்றது இது காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்து யாரோட விருப்ப பாடல் அப்படின்னா மதுரை உசிலம்பட்டி அங்கிருந்து எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்க போகிறோம். சாருமதி பிரணவ் அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் பிரியமான தோழி திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்.

9:47 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். தூக்கம் வராத இரவுகள்லையும் தனிமை சூழ்ந்த நேரங்கள்லையும் மருந்தாக மாறக்கூடியது உங்க அன்பினுடைய கடிதங்கள் தான். இன்னைக்கு நம்ம காற்றில் விரியும் கடிதம் நிகழ்ச்சியில் நிறைய நேர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுருக்கோம். அதே போல நம்முடைய பண்பலை வரிசைகளில் வரக்கூடிய நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களையும் படிச்சுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த விருப்ப பாடல் தான் கேட்க போகிறோம். யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, திருச்சி கருமண்டபம், அங்கேருந்து வி வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா இவங்கெல்லாம் விருப்ப பாடல் தான். இவங்களுக்கான விருப்ப பாடல் தான் கேட்க போகிறோம். நினைவெல்லாம் வித்யா இந்த திரைப்படத்திலேருந்து தான், சூப்பரான ஒரு பாடல். இது உங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நேரம் போனதே தெரியல. அன்பையும் நினைவுகளையும் சுமந்து வந்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்றைய கடிதமலர்களுடைய நறுமணம் உங்கள் மனதில் என்றுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். விடைபெறும் நேரம் இதுவென்றாலும் உங்கள் நினைவுகள் எப்போதும் காற்றோடு கலந்து கொண்டிருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரகாஷ் ராஜ். நன்றி நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி பாலமுருகன் இந்த அன்பு நேயருக்காக தான் நிறைவான பாடலாக நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இதோ

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமிரவு 10 மணி.

நாம் உழைத்து உடல் சோர்ந்து மனம் ஓய்வு பெற துடிக்கும் நேரத்தில் உள்ளத்திற்கும் செவிகளுக்கும் இதம் சேர்க்க வருகிறது பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்றைய பட்டுச்சிறகில் வணக்கங்களுடன் அம்பிகா.

இதமான பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள் பட்டு சிறகோடு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. பி சுஷிலா மற்றும் SP பாலசுப்ரமணியன் குரலில் கேட்கலாம் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல்.

இதமான இரவுக்கு இன்னிசையால் விருந்தெழுத்து கொண்டிருப்பது பட்டு சிறகு ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹிட்ஸில். அடுத்ததாக பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். எஸ் ஜானகி மற்றும் மலேசியா வாசுதேவன் குரல்களில் கேட்கலாம் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து பாடல்.

தித்திக்கும் தேன் மதுரமாய் இன்னிசை வானில் வர்ணஜாலமாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பட்டு சிறகு. அடுத்ததாக வைரமுத்து வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். மலேசியா வாசுதேவன் மற்றும் பலர் பாடிய பாடல் கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து.

நம் செவிகளுக்கும் மனதிற்கும் இன்னிசையால் விருந்தெடுத்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டு சிறகு. அடுத்ததாக கேட்கலாம், வாலி எழுதியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியன். தனிக்காட்டு ராஜா படத்திலிருந்து

இன்னிசையால் நம் மனங்களை மயக்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் பட்டு சிறகு. நீதான அந்த குயில் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் மற்றும் சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம், வாருங்கள்.

இதமான இரவை இன்னிசையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். அடுத்ததாக நாம் கேட்க போகும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னை நான் சந்தித்தேன்.

இசையால் நம் உள்ளச்சோர்வை நீக்கி இதமான இரவாக அமைய தந்து கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகின் பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் அடுத்ததாக VS நரசிம்மன் இசையில் பாடல் கேட்கலாம். SB பாலசுப்ரன் மற்றும் சித்ரா பாடிய பாடல் கண் சிமிட்டும் நேரம் படத்திற்காக.

3.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். டி ராஜேந்திரன் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார். எஸ் பி பாலசுப்ரமணியன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

உள்ளத்திற்கும் விருந்தழைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். அடுத்ததாக உறவை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். டி ராஜேந்திரன் பாடல் வரிகளை எழுதி இசையமைத்திருக்கிறார். கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் கேட்கலாம்.

இதுவரை இரவுக்கு இதம் சேர்த்து விடிய போகும் விடியலை சுகமாய் வரவேற்க நம் மனங்களை தயார் செய்தது பட்டு சிறகு. விடிய போகும் விடியல் சுகமாய் அமையட்டும் என்று சொல்லி நேச நெஞ்சங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அம்பிகா. நன்றி நேர்களே.

0: அடிச்சடுத்து போனா பார்த்தான் சொன்னால ஏதோ
1: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் நாளை காலை 4:45 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எம் கே மணிமேகலை அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாடு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 பூந்தளேர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 12:00 விருப்ப கானங்கள் என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள், அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், அதைத் தொடர்ந்து 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள், அதைத் தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, மாலை 5:02 மாலை தென்றல், அதைத் தொடர்ந்து 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், அதைத் தொடர்ந்து மாலை 6:30 அந்திப்புகள்.

இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா. புறநானூற்றில் பெண்களின் வீரமும் தாய் அன்பும் பேருரை வழங்குபவர் எஸ் சுகுமாரி சவுண்டையன் அவர்கள். 9 மணிக்கு காற்றில் வெறியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம். 11:05 தேனும் பாலும். இதுவரை நேர்கள் கேட்டது நாளை நிகழ்ச்சிகளின் தொகுப்பை, நிகழ்ச்சியும் நேரமாய்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மேட்சில் காலத்தால் அழியாத காவிய கானமாய் கேட்கலாம் தேனும் பாடும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை தரும் முதல் பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல்,

நேரம் 11:23 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிற நேயர்களே, இது தேனும் பாலும். இன்னிசை கானங்களாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த பாடல் சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி தேனும் பாலும்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடலை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, கலைமீகும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாண சாப்பா

கட்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

அதிலும்

0: பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரசை. அடி என்னடி

0: வேண்டாம், நீ எங்கடா போவே?
1: நான் எங்க போவே தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே
0: கண்ணா.
2: செல்மா, எங்கடி இந்த பைய?
0: போயிட்டா?
2: போயிட்டா? அதை விட்ட போயிட்டான? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆகிட்டான் அவன். அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரக்கம் முளைச்சு எடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து.

குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன்? என்ன செய்தேன்?

0: தேவை நிறைவேறும் வழி மாறும்
1: அப்ப

மாட்டை மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

Ida mai, ida, ida, ida.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது கைகொடுப்பால் கற்பகாம்பாள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ்.

மயிலே மயிலே காதொரு பாகனி காதலியே இமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே தமிழே பெரிய

அடுத்து கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

நேர்லே இதுவரை திரையசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று ஐமிச்சேரி வி சங்கர் அவர்கள் நாகசுரம், வன்னியகுளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சசிவதனா பக்தஜனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சந்திரஜோதி, ஆதிதாளம்.

அடுத்து வரலட்சுமி நமஸ்துதே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய காலை வணக்கம் நேர்களே.

0: யான் எனது என்னும் பற்றுக்களை பற்றி கொண்டு விட முடியாமல் தவிப்பவர்களை துன்பங்களும் பற்றி கொண்டு விடாமல் துன்புறுத்தும். குறள் எண் 347 அதிகாரம் துறவு.
1: பற்றி விடாயிடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு.
0: யான் எனது என்னும் பற்றுக்களை பற்றி கொண்டு விட முடியாமல் தவிப்பவர்களை துன்பங்களும் பற்றி கொண்டு விடாமல் துன்புறுத்தும். குறள் எண் 347 அதிகாரம் துறவு.
2: இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 16 நாள் பராபவு வருடம் ஆடி மாதம் 22 நாள் ஆகஸ்ட் 7 தேதி வெள்ளிக்கிழமை. இனி இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எம் கே மணிமேகலை அவர்கள், இன்று காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பியல் உயிரியல் கட்டுப்பாடு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக வேளாண் அலுவலர் க அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், ஸ்ரீ வைகுண்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், இன்று காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக தான் வளமர இருக்கு, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கொச்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள், இன்று காலை 8:55 திரையிசை, அதைத் தொடர்ந்து 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்கலாம், 10:30 ஒருபட பாடல்கள், அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 12:02 ஸ்நேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், அதைத் தொடர்ந்து 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்

ஏஞ்சலாக நான் 2 அட்டக்கலம். 5 செய்தி சுருக்கம் சுனேஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 5:02 மாலை தென்றல். 6 செய்தி சுருக்கம் சுனேஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். அதைத் தொடர்ந்து 6:30 அந்திப்பூக்கள். அதைத் தொடர்ந்து 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சனேஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா. புறநானூற்றில் பெண்களின் வீரமும் தாய் அன்பும் பேருரை வழங்குபவர் எஸ் சுகுமாரி சவுண்டயன் அவர்கள். 9 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 பட்டுச்சிறகு, 11 நிகழ்ச்சியும் நேரமும். அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. வாழ்க்கை பயணத்தில் மனம் சோர்ந்து போகும் தருணங்கள் பல இருக்கலாம். ஆனால் இறைநாம மொழிக்கும் அந்த ஒரு நொடி மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையும் புதிதாய் அளிக்கிறது. அந்த ஆன்மீக உணர்வை உங்கள் இல்லங்களுக்கும் இதயங்களுக்கும் கொண்டு சேர்ப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் பக்தி மாலை.

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி நாம் கேட்கலாம் இசையமுதம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை, பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை என்ற சிந்தனை வரிகளுடன் இந்த இனிய காலை நேரத்தில் நாம் கேட்கலாம் இசை அமுதம். திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலேசிய வாசுதேவன் குழுவினர் பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பேர் சொல்லும் பிள்ளை.